0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வழிகள் எல்லாம் வைரமாக்கினால் வழிகள் எல்லாம் வெற்றியே. இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் வழிகள் இல்லாத ஆளே இல்லைங்க. அப்படி இருக்கவும் முடியாது. ஒருத்தருக்கு படிப்பில் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு வேலையில் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு நண்பர்களால் பிரச்சனை. இப்படி எல்லா வகையில் இருந்தும் ஏதோ ஒரு வழிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளை உடைக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஐயோ பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாமல், வழி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காராமல், என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதையும் நான் கடந்து முன்னாடி போவேன் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியோட அதை சால்வ் பண்ணி நாம் பாட்டு முன்னாடி போய்கிட்டே இருந்தோம்னா அதுவே நம்மளுடைய பலமாக மாறும், நம்மளுடைய வைராக்கியமாக மாறும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்டு இருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இன்னைக்கான நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வரவிருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே நரேஷ் குமாரோடைய இது எங்க செயலஞ்சிலா பாடு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: எனக்கு உசுறு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,

0: த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா, வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைனா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பேர் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 7 நாள் ஆகுது இல்லையா. இதனால் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே 5வது நாள் 3வது நாள் 7வது நாள் அப்படி மாதிரி வந்துட்டு விநாயகர் சிலைகளை கரைக்கிறதுக்கு மும்முரம் காட்டுவாங்க. அந்த வகையில் காவிரி ஆற்றில் 7ஆம் நாளான நேற்று வந்துட்டு 87 சிலைகள் கரைக்கப்பட்டிருக்குது அப்படிமா தான் தெரிவிச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி கடந்த 14ஆம் தேதி முடிஞ்சு 6 நாட்களாகவே மேட்டூர் அணை, காவிரி ஆற்றில், சென்றாய பெருமாள் கோவில், திப்பம்பட்டி, கூனாண்டியூர் நீர்ப்பரப்பு பகுதிகளிலுமே 3000 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருக்குது. 7ஆம் நாளான நேற்று மேட்டூர் காவிரி ஆற்றில் பாலம் அடிவாரத்தில் மட்டும் கரைக்க அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே 87 சிலைகளை மாவட்டம் முழுக்கவுமே இருந்து பக்தர்கள் கொண்டு வந்து கரைத்திருக்காங்க. வீடுகளில் நேற்று வழிபட்ட அந்த 1000க்கும் மேற்பட்ட சிலைகளையும் வந்துட்டு பக்தர்கள் கரைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது விநாயகர் சதுர்த்தி இந்த 7ஆம் நாளோட முடிவடைய இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு சிலைகள் எல்லாமே கரைக்கப்பட்டிருந்தாச்சு. இன்னும் ஒரு சிலைகள் மட்டும் தான் கரைக்க வேண்டிய இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலைநிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 28 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 26 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 26 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய்

போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக தி லெக்சன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நம்ம சேலத்தில் எங்கெங்கெல்லாம் மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் மேட்டூர் நகர், மேட்டூர் ஆர்எஸ் மேச்சேரி மற்றும் துணை மின் நிலையங்களில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன்குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேட்டூர் ஆர்எஸ், கருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரனூர், கோனூர், மடத்துப்பட்டி, கூளையூர், ஆண்டிக்கரை, கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்புரெட்டியூர், சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி, மேச்சேரி, சூரியனூர், நெத்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிகுந்தம், வேங்கனூர், பள்ளிப்பட்டி, ஆண்டிக்கரை, பொட்டனேரி, கூணாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், மதுரைக்காரனூர், குதிரைக்காரனூர், அதுக்கப்புறமா வந்துட்டு பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டை மேடு துணை மின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால பாச்சாலியூர், செங்காடு, மூட்டூர், கன்னியாம்பட்டி, நத்தக்காடு, வேலாயுத கரடு, புதுப்பாளையம், தும்பல் துணை மின் நிலையம், தும்பல், அதுக்கப்புறமா பீமன் பாளையம், பாப்பநாயக்கன்பட்டி, மூலப்பாடி, ஏழுப்புள்ளி, மேட்டுக்காடு, பழப்பண்ணை, பகுடுப்பட்டி, சூளாங்குறிச்சி, ராக்கோடு, சேத்தூர், மன்னூர், கரியக்கோவில், அடியனூர், அறம்பூண்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நங்கவள்ளி துணைமின் நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நங்கவள்ளி, குட்டப்பட்டி, சீரங்கனூர், பூசாரிப்பட்டி, வனவாசி, சோரகை, மல்லிக்குட்டை, குள்ளானூர், வீரக்கல், மானத்தால், அரியாம்பட்டி, செல்லக்கல், சூரப்பள்ளி, குப்பம்பட்டி, பழக்கார ூர், மாதநாயக்கன்பட்டி, ஓலைப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணி கரெக்டாக ஃபோன் செய்யணும், நாளைக்கு மதியம் 2 மணி தான் வரும். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக பர்த்டே சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுல

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இன்னைக்கு இப்போ என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்துல இன்னும் ஒரு சில இடங்கள்லயுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது நாளைக்கு அப்படி மாதிரிதான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா, சிங்கிபுரம் துணைமின் நிலையத்துல மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால திம்மநாயக்கன்பட்டி, சோமம்பட்டி, வண்ணாத்திக்குட்டை, சிங்கிபுரம், பழனியாபுரம், மன்னார்பாளையம், மங்களபுரம், ஈஸ்வரமூர்த்தி பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடத்துறதுனால மேட்டுப்பட்டி, காரிப்பட்டி, சேசன்சாவடி, முத்தம்பட்டி, வெள்ளாளகுண்டம், எம் பெருமாபாளையம், சின்ன கவுண்டாபுரம், கருமாபுரம், பெரிய கவுண்டாபுரம், வேப்பிலைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடையாப்பட்டி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடத்துறதுனால உடையாப்பட்டி, அம்மாப்பேட்டை, வித்யா நகர், அம்மாப்பேட்டை காலனி, காந்தி மைதானம், பொன்னம்மாப்பேட்டை, தில்லை நகர், அயோத்தியாப்பட்டினம், வரகம்பாடி, கந்தாசிரமம், தாதம்பட்டி, மேட்டுப்பட்டி, தாதனூர், வீராணம், சுக்கம்பட்டி, டி பெருமாபாளையம், வளசையூர் இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடமலை துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால கூடமலை, கணவாய்க்காடு, கிருஷ்ணாபுரம், மண்மலை, பாலக்காடு, விஜயபுரம், நரிப்பாடி, நினங்கரை, கடம்பூர், கூளமேடு இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா உங்களோட வேலையத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில 9 மணி கரண்ட் ஆஃப் பண்ணி அப்படின்னா சாயங்காலம் 5 மணி தான் வரும். இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடை விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 14,285 ரூபாயாகவும், தங்கம் பவுனுக்கு 114,280 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 255 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 255,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது. இப்போ தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், ரெண்டுமே கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 14,280, பவுனுக்கு 114,280 ரூபாய் அப்படி மாதிரி வந்து விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு வெள்ளியோடைய விலையுமே இப்போ பாருக்கு 255,000 ரூபாய், கிராமுக்கு 255 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி விற்பனை ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படி தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட தமிழகத்தில் பல மாவட்டங்கள்லையுமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் தமிழகத்துடைய பெரும்பாலான பகுதிகள் மழை பெய்திருக்குது அப்படின்னு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்டமுகிலாம் அதுக்கப்புறமா அந்த பகுதியில் வந்துட்டு அதிகபட்சமாக 14.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குது. அதே மாதிரி வங்கக்கடலில் நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிட்டு வந்துருக்குது அப்படின்னும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைக்கி கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நாளைக்கு மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையலாம் அப்படின்னும், அதனால் நீலகிரி, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்கள்லேயும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்துடைய மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் அப்படின்னும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் தான் காணப்படும், சாயங்காலம் நைட்டு நேரங்களில் நகருடைய சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்மளுடைய சேலம் மாவட்டம் மேட்டுரணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 85.37 அடியாகவும், நீரிருப்பு 47.51 டிஎம்சி ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 2116 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 2116 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது, அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனஅடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோட காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய பழனிமலையில வந்துட்டு ரோப்கார் சேவை மீண்டும் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பக்தர்களுக்கான ரோப்கார் சேவை நாளையிலிருந்து மீண்டும் தொடங்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் செய்யப்பட்டிருக்குது. கியர் பாக்ஸ் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்குது. ரோப்காரில் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு மணல் மூட்டைகள் வைத்து சோதனை ஓட்டம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோப்கார் மூலம் கீழ் நிலையங்களில் கூரை பராமரிப்பு பணிகள், அதாவது ஃபால்ஸ் சீலிங், பக்கவாட்டு சுவர்களில் கிரானைட் பதித்தல், அழகிய விளக்குகள் பொருத்தக்கூடிய பணிகள் நடந்திருக்குது. பணிகள் நிறைவடைந்து வல்லுநர் குழு வழங்கிய சான்றிதழ் அடிப்படையில் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே ரோப்கார் சேவை பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சிறத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, குகை ஜங்ஷன், அம்மாபேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியேவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. வேலைக்கு போகிறது ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேர் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ தென்மேற்கு பருவமழை வந்துட்டு நம்முடைய நாடு முழுக்குமே விலக ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்குமே இது வரைக்கும் 15% மழை அளவுக்கு வந்துட்டு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது பற்றின ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நாட்டிலேயே அதிக மழை பொழிவை தரக்கூடிய தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் இருந்து விலகி இருக்கிறது அப்படி மாதிரி வந்துட்டு இந்திய வானொலி ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நடப்பாண்டில் எல்லினோ சொல்லக்கூடிய கடல் வெப்பநிலை மாறுபாடு காரணமாக நாடு முழுக்குமே பருவமழை பற்றாக்குறை 15% குறைஞ்சிருக்குது அப்படின்னும், அதே மாதிரி இந்த நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 4ஆம் தேதி கேரளாவில் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அதுக்கப்புறமா ஜூலை மாதம் 9ஆம் தேதி நாடு முழுக்குமே பரவலாக மழை பெய்திருக்குது. வழக்கமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முடிவடையக்கூடிய தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் சற்று தாமதமாகவே நேற்று விலகத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தானுடைய ராம்கர், மோகன்கர், பலோடி, கஜுலுவா அப்புறமா இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு விலக ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படின்னும், அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் பஞ்சாப், குஜராத் ஆகிய பகுதிகளில் இருந்து பருவமழை விலக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலுமே படிப்படியாக பருவமழை விலகி வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னும், எலினோ தீவிரமடைந்து வருவதனால் நேற்று முன்தினம் நிலவரப்படி நாட்டுடைய ஒட்டுமொத்த மழைப்பதிவு சராசரியை விட 15% வரைக்குமே குறைஞ்சி 69.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டுமே மழை பதிவாகிருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா இந்திரன் அவர்கள் வந்துட்டு ஓமலூர் பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்திரன். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, அசோக் சரணோடியா டி ராட்னம் போல் சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய தமிழகத்திலே இருக்கட்டும், நம்முடைய இந்தியாவிலே இருக்கட்டும், இந்த மழை குறைவதற்கான மிக முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த எல்னினோ அப்படிங்கிறதாங்க. இந்த எல்னினோ அப்படிங்கிறது என்னென்னா, பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அது மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடையும் போது அதன் மேலே இருக்கக்கூடிய காற்றுடைய அழுத்தமும் திசையும் மாறுது தான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலக நாடுகளுடைய பருவமழையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்குது. மழை பற்றாக்குறைக்கு இதுவே வந்துட்டு முக்கிய காரணம் அப்படி மாதிரி வந்துட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்னினோ நிகழ்வு வந்துட்டு இதுவரைக்கும் பதிவானதுலேயே மிக தீவிரமான ஒன்றாக இருக்கிறதுனால இது வந்து சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்னினோவால் நம்முடைய தென் மாநிலங்கள் மிக மோசமாகவே வந்து பாதிக்கப்பட்டு 28% பற்றாக்குறை வந்துட்டு சந்திச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் 31%, ஆந்திராவில் 43%, கேரளாவில் 28%, தமிழகத்தில் 22%, தெலுங்கானாவில் 21% அளவுக்கு மழை பற்றாக்குறையை சந்திச்சிருக்குது. பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதுனாலையும் அடுத்த சில நாட்களையும் வந்துட்டு வங்கக்கடல் ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி ஒடிஷா மற்றும் ஆந்திர வங்க கடலோரங்களுக்கு இதே கரையை கடக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிக்கு உருவாக்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்களும் சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிக்கு குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனிநபர் பொறுப்பா சமூகத்தின் பொறுப்பா. ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனிநபரின் பொறுப்பா சமூக பொறுப்பா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததா தில்தலிப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதுல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கிட்டா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட அள்ளிக்குட்டை ஏரி பகுதியில் ஏரியுடைய கரைகளை பலப்படுத்தக்கூடிய வகையில் 1000 பனை வீதல் நடக்கூடிய பணிகள் வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. இதில் வந்துட்டு ஆணையாளர் திரு லலித் ஆதித்ய நீலம் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் இது வந்துட்டு நடந்திருக்குது. இதில் வந்துட்டு சேலம் மாநகராட்சி பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழே புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடத்துலையும் அம்மாப்பேட்டை மண்டல அலுவலக வளாகத்திலையும் கோட்டமேன் 33 அகரகாரம் ஆற்றோரம் திரு நந்தவன பூங்காவில் 85 மரக்கன்றுகள் கோட்டமேன் 9, 10, 11, 37, 40 ஆகிய ஒவ்வொரு கோட்டங்களையும் 80 மரங்கள் வீதம் 400 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்குது. அப்படின்னும் கோட்டமேன் 37 செல்வா நகர் பகுதியில் காலி இடங்களில் 105 மரக்கன்றுகள், அஸ்தம்பட்டி மண்டலம் கோட்டமேன் 5 மதுரை கார்டன் பகுதியில் 500 மரக்கன்றுகள், நாவல் மரம், புங்க மரம், வேப்பமரம், அரச மரம் என பல்வேறு மரக்கன்றுகள் வந்துட்டு நடப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய தொடர்ச்சியாக அள்ளிக்குட்டை ஏரியுடைய கரைகளை பலப்படுத்தக்கூடிய வகையில் 1000 பனை விதைகள் நடப்பட்டிருக்குது அப்படின்னும், மேலும் மாநகராட்சி பகுதியை பசுமையாக்கல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டுருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா வாசு அவர்கள் வந்துட்டு அம்மாப்பேட்டை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனேஃபம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வாசு. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கணும் இருக்க உங்களுக்கு அப்படி மாதிரியும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனாஃப் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனிநபர் பொறுப்பா சமூகத்தின் பொறுப்பா? ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனிநபரின் பொறுப்பா சமூகத்தின் பொறுப்பா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பிங்களி வெங்கையா. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பாட்டிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பாட்டிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், சுபாஷ், ஜோஸ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாருக்கும் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் லீவுக்கு அப்புறம் திரும்ப ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு நாள் மட்டும் தாண்டிட்டிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்துடும், அந்த நாளை தாண்டிட்டிங்கன்னா புதன்கிழமை, அப்படியே வந்துடும் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதனால் இன்றைக்கி டல்லாக போகக்கூடாதுன்னா இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்கோம். நானும் பிரதீபாவும் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கோம் உங்களோட விளையாடுறதுக்காக. இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பிரதீபா, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் அண்ணா.
1: குட் மார்னிங். குட் மார்னிங் மக்களே, எல்லாருக்கும் இந்த நாள் அற்புதமான நாள், அசத்தலான நாள், வேற லெவல் நாளாக போகணும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்?
2: சரி பண்ணுங்க.
1: என்னத்த?
2: வாக்கியத்தை.
1: வாக்கியத்தை சரி பண்ணுங்க அப்படிங்கிற விளையாட்டை தான் நாம் இன்றைக்கி வந்து விளையாட போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்வோம், அது வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் தவறாக இருக்கும். அந்த தவறை சரி பண்ணி நீங்கள் என்கிட்ட திருத்தி சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டு. உதாரணத்துக்கு இப்போ வந்து பிரதீபா ஒரு உதாரணம் சொல்ல போகிறாங்க.
2: சொல்லுங்க. அப்படின்னா நான் சாப்பாடு சமைக்க ஃப்ரிட்ஜை பயன்படுத்தினேன்.
1: இப்போ வந்து சாப்பாடு சமைக்க யாராவது ஃப்ரிட்ஜை பயன்படுத்துவாங்களா? ஆனால் பிரதீபா பயன்படுத்துவாங்க. அதை வந்து நம்ம சரி பண்ணி சொல்ல போகிறோம். சாப்பாடு சமைக்க அடுப்பை பயன்படுத்தினேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம், டக்கு டக்குன்னு சொல்லணும். சரிங்களா? இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: ஆமாம், விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் வணக்கம் மாணிக்கமண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சிறப்பா அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: வாக்கியத்தை சரி பண்ணணும்.
1: சரி பண்ணிடலாமா?
3: அந்த பிழை எடுத்து கரெக்டா மாத்தணும்.
1: அவ்வளவுதானா? விளையாண்டுருவோமா?
3: சரி,
1: ஓகே. ஃப்ரிட்ஜை திறந்த மாதிரியே வேற ஏதாவது திறந்து சொல்லி கொடுங்க பிரதீபா.
2: அதாவது நான் சாப்பாடை குளிர வைக்கிறதுக்கு ஸ்டவ்வை பயன்படுத்தினேன்.
3: சாப்பாடை குளிர வைப்பதற்கு நான் ஃப்ரிட்ஜை பயன்படுத்தினேன்.
2: சூப்பர் அண்ணா. மழை பெய்யும் போது வெயில இருந்து தப்பிக்க அம்பர்லா பிடிச்சிருப்பேன்.
3: மழை பெய்யும் பொழுது மழையிலிருந்து தப்பிக்க குடை பிடிப்பேன்.
2: ஓகே அண்ணா,
1: அற்புதம் அற்புதம் அண்ணா. நான் நேரம் பார்க்கிறதுக்காக டிவியே பார்ப்பேன்.
3: நேரம் பார்ப்பதற்காக நான் கடிகாரத்தை பார்ப்பேன்.
1: சூப்பர் அண்ணா, அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி மாணிக்கம் அண்ணா.
3: நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிம்பிளா விளையாண்டாலும் சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மைனியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு ஆந்திவே மக்களே, பாட்டை கேட்டுவாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம் பாடலுக்கு பிறகு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதான் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டிருப்பீங்க, ஏஆர் ஆனந்தோட போராணி அப்படிங்கிற பாட்டும், அதனை தொடர்ந்து ஹேவாக் புதர்ஸோட 9 to 5 அப்படிங்கிற பாட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:16 தாண்டி போயிட்டு இருக்கு. வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்
1: இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். பிரதீபா தான் அதுக்கு பேர் வச்சாங்க, சொல்லுங்க.
2: சரி பண்ணுங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டு உங்களுக்கு மறந்துருச்சுல, அதனால தான் என்ன சொல்ல சொல்லுங்க.
1: இல்ல இந்த பேர் மறக்கிற மாதிரியான பேர் அங்கே, இது எவ்வளோ இது அறிவாளித்தனமா யோசிச்சிருக்கீங்க இந்த பேரை சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த சரி பண்ணுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களே உங்ககிட்ட நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியம் தவறாக இருக்கும், அதை நீங்கள் சரி பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் பாப்பா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே,
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க ரெண்டு பேருமே இங்க சூப்பரா இருக்கோம். ஓகே
3: ஓகே,
2: விளையாடலாமா? நான் எழுதுறதுக்கு பென்சில கால்ல வச்சு
3: எழுதுனேன்.
2: ஓகே சூப்பர்.
1: எப்படி பிரதீபா கால்ல வச்சு எல்லாம் எழுதுறீங்க? ஓகே, அடுத்து நான் தூங்கும் போது தலவாணிய கைக்கு கீழே வச்சு
3: தூங்குவேன்.
1: காஃபி குடிக்க தட்டை பயன்படுத்துவேன். சூப்பர் சூப்பர் சந்தியா, காஃபி காஃபி எல்லாம் குடிப்பீங்களா? சூப்பர் சந்தியா, ரொம்ப நன்றி சந்தியா கால் பண்ணி விளையாண்டதுக்கு. நன்றி. பெரும்பாலும் காஃபி கப்ல தான் குடிப்பாங்க. எப்படி குடிப்பீங்க, கப்ல குடிப்பீங்களா இல்ல டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடிப்பீங்களா? கப்ல தான் குடிப்பீங்க. சூப்பர். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவார்கள் சிலிருக்கீங்க, திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு சரி பண்ணுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு சில வாக்கியங்கள் சொல்லுவோம், அது வந்து தவறான வாக்கியமாக இருக்கும், அதை சீர்படுத்தி சரிப்படுத்தி சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும், மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அடியே அப்படின்னு ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. எஸ்வை அஃபிஷியலோட பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு
2: தெரியுமா? ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகரனுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, திவாகரனா இப்போ சொல்லுவாங்க என்ன கேம்னா,
2: சரி பண்ணுங்க.
1: கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ சரி பண்ணுங்க கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு தவறான வாக்கியத்தை கொடுப்போம், தப்பு தப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம், நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஒரு வாக்கியமாக உருவாக்கி நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம்.
3: இருக்கீங்க
2: வணக்கம். சரிங்க, நான் இன்னைக்கு விளையாடுறோம் தெரியுமா,
3: நல்ல
2: சட்டைய காலில போட்டுப்பேன். சட்டைய காலு காலில போட்டுப்பேன்.
3: நான்
2: கண்ணாடியில முகத்துக்கு பதிலா டிவிய பாப்பேன்.
3: நான் கண்ணாடியில
2: திருப்பூர்ல இருந்து ஆதவ் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, லோக பத்மநாபனோட கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல். அந்த பாட்டில் கேட்டுவாங்க, நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:32 தாண்டி போயிட்டு இருக்கு. சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
3: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
3: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
2: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
3: என்ன கேள்வி கேட்க போற?
2: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
3: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
2: பால்கனி.
4: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, சரி பண்ணுங்க. இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த சரி பண்ணுங்க கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா திவாகரனா சொல்லுவாங்க.
2: சரி பண்ணுங்கள் கேமோட ரூல்ஸ் என்னவாக இருக்குன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வாக்கியம் சொன்னேன்னா அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செஞ்சு நீங்கள் வந்து ஒரு புதிய வாக்கியமாக சொல்லணும்.
3: வணக்கம்
2: கலை செல்வி, எப்படி இருக்கீங்க? ஏங்கா இவ்வளவு சிரிப்பு?
1: தெரியுமாக்கா? உங்களுக்கான முதல் வாக்கியத்தை சொல்லிடலாமா? ஓகேக்கா, உங்களுக்கான முதல் வாக்கியம், நான் தவறா எழுதிய அக்கா, நாங்க தவறா எழுதியதை பென்சிலில் அழைப்போம். தவறா எழுதியதை பென்சிலில் அழைப்போம். சூப்பர் அக்கா, அருமையா சொன்னீங்க. நாங்க துணிய வாஷிங் மிஷின்ல சமைப்போம். வாஷிங் மிஷின்ல,
3: வாஷிங் மிஷினுக்கு வந்து
1: பரவாயில்லங்கா, அது அப்படியே சொல்லலாம்.
3: நாங்க துணிய வாஷிங் மிஷின்ல துவைப்போம்.
1: சூப்பர் அக்கா, அருமையா சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்தது, நாங்க ஷூவை கையில போட்டுக்குவோம்.
3: நாங்க கால் செருப்ப கால போட்டுக்குவோம்.
1: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க அக்கா, நன்றி.
3: நன்றிங்க பிரதீபா, திவாகர் இருவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி அருமையா போது, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி அக்கா.
2: நன்றி அக்கா, நன்றி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம சரியா சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல விளையாடணும் மறக்காம கால் பண்ணுங்க.
1: 9787-107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த சரி பண்ணுங்க கேம்ல எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ இப்போ தொடர்ந்து
2: உங்களுக்காக சமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சோடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் தீபாகருடன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா சரி பண்ணுங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு வாக்கியத்தை கொடுப்போம், அந்த வாக்கியத்தை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம், நீங்கள் அதை வந்து சரியாக சொல்லணும். தவறாக சொல்கிறத நீங்கள் சரியாக சொல்லணும்.
2: இப்போ நம்ம கூட வந்து பிரதீபா அந்த விளையாட்டை விளையாட போகிறாங்க. எப்படி வந்து நம்ம தவறாக சொல்கிறத அவங்க சரியாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பிரதீபா கூட விளையாண்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் டிவி பார்க்க சேருக்கு பதிலாக டேபிள் மேலே தான்
1: உட்காருவேன். சேரில் தான் உட்காருவேன்.
2: நான் டேபிள் மேலேயும் உட்காருவேன்.
1: ஆ, நானும் உட்காருவேன். சரி சொல்லான்னு பார்த்தேன், சரி இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு.
2: சரி, நான் ஃபோட்டோ எடுக்க கேமராவை தான் பயன்படுத்துவேன்.
1: ஆமாம், ஃபோட்டோ எடுக்க கேமரா தானே பயன்படுத்துவோம்.
2: நான் கணக்கு போடுறதுக்கு ரிமோட்டை பயன்படுத்துவேன்.
1: இல்லை, நான் கணக்கு போட கால்குலேட்டர் பயன்படுத்துவேன்.
2: நான் ஃபோன் பேசுறதுக்கு கால்குலேட்டர் பயன்படுத்துவேன்.
1: நான் ஃபோன் பேசுறதுக்கு ஃபோனை பயன்படுத்துவேன்.
2: நான் ரிமோட்டுக்கு பதிலாக நான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன். டிவி மாற்ற
1: ஃபோனை இப்போ யூஸ் பண்ணலாம் டெக்னாலஜி.
2: ஆனால் அதுக்குன்ட்டு ரிமோட் யூஸ் பண்ணாமல் இருக்கும்.
1: ரிமோட்டு தான் ஃபஸ்ட்டு.
2: ஓகே, சூப்பர் பிரதீபா. இதே போலவே மக்களே நீங்களும் நம்ம கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அந்த சரியாக சொல்லுங்கள் அப்படிங்க சரி பண்ணுங்கள் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட நீங்கள் இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம்.
1: ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறையா நேயர்களோட விளையாடலாம். என்ன கேம் அப்படின்னா சரி பண்ணுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு வாக்கியத்தை சொன்னால் அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக, அதாவது அதுக்கேற்ற மாதிரியான கரெக்டான வாக்கியத்தை நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைந்திருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:01 தாண்டி போயிட்டு இருக்கு. வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு உங்களோட விளையாடுறதுக்காக. இன்றைக்கி சரி பண்ணுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதை தவறாக சொல்லுவோம், நீங்கள் சரியாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் பாட்டி, நல்லா இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
1: இப்ப பரவாயில்லையா பாட்டி?
2: பரவாயில்ல.

0: சரிங்க பாட்டி.
1: அதான் சுகர் வந்தாவே இந்த நேரத்துல உடம்பு போகுதுன்னு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது.
0: சரி பாட்டி, உடம்பு பாத்துக்கோங்க பாட்டி.
1: சரி சாமி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நேத்து டாக்டர் வந்தேனா?
0: வந்தீங்க வந்தீங்க பாட்டி, வந்தீங்க.
1: வந்தேனா? எத்தனாவது இடத்துல வந்தேன்
0: அது தெரியல பாட்டி, நிகழ்ச்சி கேட்டாதான் தெரியும்.
1: சரி, பொதுவா வந்துட்டேன்.
0: ஆமா பாட்டி.
1: சரி, டாக்டர் நான் இருக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம், ஏன்னா புதன்கிழமையில இருந்தா நான் வரலையில. அதனால திங்கட்கிழமை ஒரு பாட்டு கொடுத்தேன், அதை வச்சு போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, எப்படி இருக்கீங்க? ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிக்கலாம் பாட்டி.
2: ஓகே பாட்டி, உங்களுக்கான முதல் கேள்வி, நான் கணக்கு போட போனை பயன்படுத்துவேன்.
1: எப்படி?
2: நான் கணக்கு போட போனை பயன்படுத்துவேன்.
1: இது கால்குலேட்டர் பயன்படுத்துவேன்.
2: ஓகே பாட்டி, சூப்பரா சொன்னீங்க.
0: நான் வீடு கூட்டுறதுக்கு சேர் பயன்படுத்துவேன்.
1: வீடு கூட்ட
2: சேரை பயன்படுத்துவேன்.
1: வீடு கூட்ட தொடப்பை பயன்படுத்துவேன்.
2: ஓகே பாட்டி, நான் காய்கறிய வெட்ட கத்தியை பயன்படுத்துவேன்.
1: காய்கறி நறுக்கிறதுக்கா வாங்குறதுக்கா?
2: இல்ல, நறுக்கிறதுக்கு.
1: பயன்படுத்துவேன்.
2: புரியலங்க பாட்டி.
1: காய்கறியை நறுக்குவதற்கு கட் பண்றதுக்கு கத்தியை பயன்படுத்துவேன்.
2: அதேதான் நானும் சொன்னேன். ஓகே பாட்டி, சூப்பரா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி
2: நன்றி பாட்டி,
1: நன்றி சார்.
0: தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி, நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707178 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
7: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பண்ணுங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு தவறான வாக்கியத்தை சொல்லுவோம், அதை நீங்கள் சரியாக மாற்றி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாண்டுன்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
4: இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். சூப்பராக இருக்கும்ண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக போயிட்டு இருக்கு, அருமையாக போயிட்டு இருக்கு.
7: நான்
4: தூங்கும் போது அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவேன்.
7: நன்றி.
4: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கன் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா,
2: சரி பண்ணுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை தவறாக சொல்லுவோம், அதை நீங்கள் என்கிட்ட சரியாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் தேவகன், நினைக்கல அனைவரும் எப்படி இருக்கீங்க? தருமபுரியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
2: வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரி அக்கா, நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: எல்லாரும் ரொம்ப நலமா இருக்கோம்.
2: சரிங்க அக்கா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: பயன்படுத்துவேன்
2: தருமபுரி மாவட்டத்தில இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
1: நேர்களே, நீங்களும் இதே மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து இந்த சரி பண்ணுங்க கேம் ஜாலியாக விளாடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து வெண்குழலி அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவோட நேரம் 10:43 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சரி பண்ணுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியம் வந்து தவறோட இருக்கும், அதை நீங்கள் சரி பண்ணி சொல்லணும்.
7: ஓகே, இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் பாபா. நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கோண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
8: நான் நல்லா இருக்கேனுங்க.
7: ஓகே ஓகேண்ணா.
6: கஸ்தூரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
8: நீங்க சொல்லக்கூடிய தவறான வார்த்தையை சரியா சொல்லணும்.
6: சூப்பர் அண்ணா, விளையாடுறோமா?
8: விளையாடுவோம்.
6: ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம் என்னன்னா, நான் காய்கறி வெட்ட கத்திரிக்கோலை பயன்படுத்துவேன்.
8: நான் காய்கறியை வெட்ட கத்தியை பயன்படுத்துவேன்.
6: நான் போட்டோ எடுக்கிறதுக்கு டிவி ரிமோட்டை பயன்படுத்துவேன்.
8: நான் போட்டோ எடுக்கிறதுக்கு கேமராவை பயன்படுத்துவேன்.
6: நான் கதவை திறக்கிறதுக்கு சீப்பை பயன்படுத்துவேன்.
8: நான் கதவை திறக்க சாவியை பயன்படுத்துவேன்.
6: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி அண்ணா.
6: திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாரு. அவர் விளையாடுறப்ப அந்த பின்னாடி கோழி கூவுற சத்தமும் கேட்கறதுக்கு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட ஒரு அருமையான ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே.
7: நல்லா இருக்கும். நீங்கள் டீலாக குடிப்பீங்களா?
6: ஓகே, திருப்பூரில் இருந்து கஸ்தூரி அண்ணா சூப்பராக விளாண்டார்ல, அவருக்காக ஒரு கைத்தட்டல். ஏன் பிரதீபா, நான் டீ குடிக்க மாட்டேனா? எனக்கு டீ பிடிக்காதா? டீலாம் குடிப்பேன் பிரதீபா, ஆனால் அப்பப்போ குடிக்க மாட்டேன். எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல இதமான ஒரு கிளைமேட்டில் குடிப்பேன். மொட்டை வெயில் அடிச்சுட்டு இருக்கப்ப நான் டீ குடிச்சு அவனை டப்ப அடம் பிடிச்சி குடிக்க மாட்டேன்.
7: ஓகே, நான் அப்போ போய் இப்போ டீ குடிச்சிடலாம்.
6: நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் நமக்கு முக்கியம்.
7: முடிஞ்சதுக்கப்புறம்
6: ஆமாம், வேலை தான் நமக்கு முக்கியம். மக்களே, நீங்களும் சரி பண்ணுங்கள், சரியாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிக்கிற நம்ம கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக லெனிக்ஸோட ஏன் ரதியே அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம், சரி பண்ணுங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் தவறான ஒரு வார்த்தை வாக்கியம் சொன்னால் நீங்கள் அதை சரி பண்ணி எங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டில் இப்போ நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க, நான் மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
6: 9787070 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
5: இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, யாராவது கால் பண்ணணும்னா டக்குன்னு கால் பண்ணிங்கன்னா டக்குன்னு விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ லெனிக்ஸோட ரதி அப்படிங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாடல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பானேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் திவான், பிரதீபா சேலம் இரும்பாலையில் இருந்து என்பவர் எதிரரசி நிலையத்தில் அனைவர் நல்லா இருக்காங்களா? நம் நேயர்கள் அன்பு சொந்தங்கள் அனைவரும் நல்லா இருக்காங்களா?
5: எல்லாருமே சூப்பராக இருக்காங்க அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அருமையான காலை வணக்கம்.
7: காலை வணக்கம். கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு,
5: சூப்பர் அக்கா,
7: நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
5: நன்றி நன்றி அக்கா, நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: முறை மாற்றி வார்த்தைகளை சொல்லுவீங்க, சரியா சொல்லணும்.
5: ஆமாங்க அக்கா, விளையாண்டுருவோமா?
7: விளையாடலாம்.
5: ஓகேக்கா, நான் வானொலி கேட்கறதுக்கு டிவியை பயன்படுத்துவேன். நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி முகத்தை சோப் போட்டு கழுவுவேன்.
7: நான் டிவி பார்க்கணும் அப்படின்னா போனை பயன்படுத்தி தான் ஆன் பண்ணுவேன். நன்றி அக்கா, சூப்பரா விளையாண்டாங்க.
5: சூப்பராக விளையாண்டிங்கக்கா, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சூப்பரான ஒரு விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா,
6: அதாவது சரி பண்ணுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
5: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
8: கோவிந்தசாமி,
5: நான் எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
5: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா.
8: காலையில
5: நான் சாப்பாட்டை டம்ளர்ல போட்டு தான் சாப்பிடுவேன்.
8: காய்கறி
5: வாங்க போகும்போது நான் காசுக்கு பதிலா என்னோட மொபைல் போனை தான் கொடுப்பேன்.
8: காய்கறி வாங்கிட்டு காசு தான் கொடுப்பேன்.
5: சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றிங்க அண்ணா.
8: நன்றி திவாகர்.
5: நன்றி. கொடுமுடியிலேருந்து கோவிந்தசாமி நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு. நேற்று பெரும்பாலும் தமிழகத்தில் நிறைய இடங்கள்லாம் மழை பெஞ்சிருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் இங்கே சேலத்தில் மோடமாக தான் இருக்குது. சூப்பர் மக்களை இன்றைக்கி வந்து நிறைய பேர் இன்றைக்கி இந்த சரியாக சொல்லுங்கள், சரி பண்ணுங்கள் அப்படிங்கிற இந்த விளையாட்டை நிறைய பேர் சூப்பராக கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டிக்க கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.
6: ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த சரி பண்ணுங்கன்ற கேமை ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கூடையும் சூப்பராக விளாண்டோம். இப்போது நாங்களுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. ஸோ நாங்களுமே

0: வரோம். மீண்டும் அடுத்த நாளைக்கு ஒரு வாகை சொல் வாகேமில் ஒரு புது கேமோட உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்களும் திவாகரும் வந்துடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பாட்டை கேளுங்க, அதுக்கப்புறம் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் வரும், அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி மக்களே, பாய் பாய்.
1: உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
0: பிரதீபா.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடலோர குடும்பங்களோட தலைமுறைகள் தென்னை மரத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் பயன்படுத்த கத்துக்கிட்டது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேங்காய் தண்ணியையும் சதையையும் மட்டும் தர்றது இல்லைங்க, இந்தியாவில் கடலோர பகுதி ஃபுல்லாகவே தலைமுறை தலைமுறையாக அதனுடைய மட்டை, ஓடு, இலைகள் மற்றும் அடிமரத்துக்கும் பயன்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக வீணாக போகக்கூடிய பொருட்களை, தேங்காய், நார், எரிபொருள், வீட்டு உபயோக பொருட்கள், கட்டுமான பொருட்கள் மற்றும் மண்ணுக்கு பயனுள்ள ஒன்றாகவும் மாற்றிருக்காங்க. ஒரு செடி 100 பயன்கள் அப்படின்றது உணவு மற்றும் விவசாயம் முதல் வீடுகள், பாரம்பரிய மற்றும் இயற்கை வைத்தியங்கள் வரைக்கும் நமக்கு நல்லா பரிச்சயமான இந்திய தாவரங்கள், இலைகள், பழங்கள் மற்றும் மரங்கள் அன்றாட வாழ்வுல பல வழிகள்ல எந்த மாதிரி ஒரு அங்கமா இருந்திருக்கு அப்படின்றத ஆராயுது. ஒவ்வொரு கதையும் ஒரு குறிப்பிட்ட செடியை எடுத்துக்கிட்டு தலைமுறை தலைமுறையாக மக்கள் அதை எந்தெந்த வியக்கத்தக்க வழிகள்ல பயனுள்ளதா கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துது. தலைமுறை தலைமுறையாக இந்திய கடற்கரையோர மக்களோட அன்றாட வாழ்வுல தென்னை மரம் ஒரு அங்கமா இருந்து வருது. அந்த மரம் வீடுகளுக்கு பக்கத்துலயும் வயல்வெளிகள்லயும் காயல்களுக்கு அருகலையும் நின்று தன்னோட வாழ்வின் ஏறக்குரிய ஒவ்வொரு கட்டத்திலையும் பயனுள்ள ஒன்ன அளிக்குது. இளநீர் அதன் தண்ணீருக்காக உடைக்கப்படுது. முற்றிய பழம், குழம்புகள், சட்னிகள் மற்றும் இனிப்புகள்ல பயன்படுத்தப்படுது. அதனுடைய பருப்பு எண்ணெய்க்காக உலர்த்தப்படுது, அதோட பிழியப்படுது. அதனுடைய மட்டை தேங்காய் நார் ஆகுது. அதனுடைய கடினமான ஓடு எரிபொருளாவோ, கரியாவோ அல்லது ஒரு கிண்ணமாவோ ஆகலாம். அதனுடைய இலைகள் கூடைகளா பின்னப்படுது. கூரைவைய பயன்படுத்தப்படுது. ஒரு பழைய அடிமரம் மரச்சாமான்கள் அல்லது பண்ணை கட்டமைப்புகள்ல இடம் பிடிக்கலாம். தலைமுறை தலைமுறையா தென்னை மரங்களோட வாழ்ந்து வரும் சமூகங்களை பொறுத்த வரைக்கும் எதை எரியறது அப்படின்றது ஒருபோதும் கேள்வியா இருந்ததில்ல. மாறா எஞ்சி இருக்கிறவற்றை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்றத கேள்வியா இருந்துச்சு. தென்னை மேம்பாட்டு வாரியமே உணவு, எண்ணெய், கூரை வேய்தல், கூடைகள், பாய்கள், கயிறு, தளப்பாடங்கள், கரி, துடைப்பங்கள், விசிறிகள், கொள்கலன்கள் மற்றும் வீட்டு உபயோக கருவிகள் உட்பட தென்னை மரத்திற்கான பலதரப்பட்ட அசாதாரண பயன்பாடுகளை பட்டியல் இடலாம். அப்படிதான் தென்னைக்கு கல்பவிருட்சம் அப்படின்ற பழைய பெயர் வந்துச்சு. அதனுடைய பொருள் வளத்தின் மரம். பயன்படுது இளநீர், அதனுடைய நீருக்காக பயன்படுது. அது முதிர்ச்சி அடையிறப்ப அதனுடைய மென்மையான பருப்பு கெட்டியாகி சமையலுக்கு பயன்படக்கூடிய வெள்ளை சதையா உருவாகுது. தேங்காய்கள் எந்த மாதிரி பயன்படுத்தப்படுது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். வெவ்வேறு பருவங்கள்ல அறுவடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மேம்பாட்டு வாரியம் குறிப்பிடப்படுது. கடலோர சமையல் அறைகள்ல முற்றிய தேங்காய் கொட்டையானது குழம்புகள் மற்றும் சட்னிகள்ல துருவப்படுது. தேங்காய் பால் தயாரிக்கப்படுகிறது அல்லது கொப்பரை உற்பத்தி செய்ய உலர்த்தப்படுது. தொடர்ந்து இந்த கொட்டையிலிருந்து தேங்காய் எண்ணெய் பிழியப்படுது. அது சமையல்லையும், சோப்புகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் கூந்தல் எண்ணெய்கள்லயும் நீண்ட காலமா பயன்படுத்தப்பட்டு வருது. ஏதேனும் மிச்சம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழம் பல தேவைகளுக்கு பயன்படும். அப்ப கூட அதனுடைய பயனுள்ள பகுதிகள் தீந்து போறதில்ல. என்னங்க இதுல எவ்வளவு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில் சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மண்ணுல எந்த மாதிரி இடங்கள்ல களை முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்ம விவசாய பெருமக்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதாவது உங்க மண்ணுல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அந்த மண்ணுல இருக்கிற பயிர் கால்சியம் எடுக்கிறதுல தடை வரும், அப்போ அந்த இடத்துல களை வரும். இல்லாட்டி பொதுவாகவே கால்சியம் அளவுகோலை அந்த 60-65 நம்ம சொன்னோம் இல்லையா, மண் சமநிலை ஆல்பிரைட்டோட கோட்பாடு படி 60-65% கம்மியாக இருக்கும் பொழுதும் இந்த களைகள் வரும். நம்ம மண் சமநிலையை இதை நீங்கள் ஒரே வருஷத்தில் பண்ணிட முடியாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். அப்படி நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மண்ணில் வயலில் தோட்டத்தில் களை பிரச்சனை படிப்படியாக குறையும். இதுதான் அந்த அறிவியல். நம்ம இந்த களை பிரச்சனையை பத்தி சொல்லும்போது பொட்டாசியம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பயிருக்கு கால்சியம் சத்து கிடைக்கிறதுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுக்கு ஒரு அறிவியல் இருக்கு. இத வந்து மல்டஸ் சார்ட் அப்படின்ற ஒரு வரைபடம் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வரைபடம் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, எந்தெந்த ஊட்டச்சத்துக்களோட எந்தெந்த ஊட்டச்சத்து நண்பர்களாகும், அதே சமயம் எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் எந்த ஊட்டச்சத்திற்கு எதிரியாகவும் மண்ணுல வேலை செய்யுது அப்படின்றத சொல்லும் ஒரு வரைபடம். இதுல நிறைய இருக்கு, குறிப்பா சில ஊட்டச்சத்துக்களோட நண்பர்கள் எதிரிகள் அப்படின்றத மட்டும் இதுல தெரிஞ்சுக்கலாம். பிரதானமா வந்து பொட்டாசியம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய மண் பரிசோதனைகள்ல பிரதானமா நம்ம பார்க்கறது அதிகப்படியான பொட்டாசியம். ஸோ இந்த பொட்டாசியம் ஒரு காரணம் களைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு. இதுவும் அறிவியல்ல இருக்கு. எந்த மண்ணில் பொட்டாசியம் அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த மண்ணில் களை பிரச்சனை தீரவே தீராது அப்படின்றது அறிவியல். ஸோ அந்த பொட்டாசியம் ஜாஸ்தியாகும் போது ஏன் களை வருதுன்னா, அதுக்கு காரணம் மண்ணில் இருக்கிற கால்சியம் சத்து ஒரு பயிருக்கு கிடைக்காம போறது.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. சில ஊட்டச்சத்துக்களோட நண்பர்கள் எதிரிகள் என்னன்னு மண் பரிசோதனையில பிரதானமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்.

0: பார்த்தோம்னா பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்னென்ன விவசாயம் பண்றோம் சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நாங்கள் சுமார் ஒரு 20 வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நெல் கரும்பு இதுதான் போடுவோம் அதிகமாக. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நெல் நட்டுட்டு அறுவடை பண்ணிடுவோம் 100 நாளையில். அதுக்கப்புறம் காடை வந்து உழவு பண்ணி அதை பதப்படுத்தி கரணை வந்து நறுக்கி பச்சை கரும்பு தாங்க அதிகமாக போடுவோம். இப்போ கரும்பு தான் பயிரிட்டு இப்போ இதுதாங்க பண்ணிகிட்ருக்கோம். மண்ணை வந்து ஃபஸ்ட்டு நெல் நட்டு தலை அப்புறம் எருவு இதெல்லாம் போட்டு உழுதுருவோம். உழுது வயல் அடிச்சுட்டு போட்டு கொஞ்ச நாள் கழித்து போடுறத அனுச்சி வச்சுக்க நெல் நடுறதா இருந்தால் நடுவோம், இல்லைன்னா அது காய வச்சு நல்லா 5-6 தரம் உழவடிச்சிருவோம். உழவடிச்சிட்டு மாடு வச்சு ஏர் வாய்க்கால் மாதிரி ஓட்டிட்டு அதில் கரும்பு வந்து ஒரு 2 அடி நறுக்கி நறுக்கி அப்படி வச்சுருவோம். அது வரத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு நடவு பண்ண போட்டோம் வச்சுங்களேன் ஒரு 12 மாதம் 11 மாதம் ஆயிருங்க. பயிர் வந்து ஃபஸ்ட்டு 18 நாள் to 22 நாளையில் வெளியே வந்துடும். வெளியிருந்த வந்ததுக்கப்புறம் களைக்கொல்லி அடிச்சிருவோம் அந்த புல்லுலாம் முளைக்கிறதுனால. இப்போ ஆள் பற்றாக்குறையினால அதிகமாக கூலி போகுதுங்க. அதனால் கிளேஷல் இது மாதிரி இப்போ அந்த களையெல்லாம் வருது இல்லைங்களா, அதோட கட்டுப்படுத்துறதுக்கு அதை களைக்கொல்லி அடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துடும் பயிர் வந்து 3 மாதத்தில். 4 மாதத்தில் வந்து உரம் வச்சு பார் அணைச்சிருவோம். அணைச்சிட்டுமா அது கரும்பு நிறையா தண்ணி விட விட எல்லாம் உரமெல்லாம் சப்ளெக்ட் ஆகி ஒரு 9 மாதம் to 10 மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும். அது காமலாபுரத்தில் வந்து வெள்ளம் உற்பத்தி செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஆலயங்களுக்கு வந்து அனைத்து மார்க்கெட்டு என்ன ரேட்டு போகுது அது கொடுத்துருவோம்.
0: சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
2: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சர்மிளா ரஹேல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ உரம் எந்த மாதிரி தயாரிச்சு மண்ணுல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நிறைய துகள்கள் இருக்கும், அந்த துகள்களுக்கு உள்ளால துளைகள் இருக்கும், அந்த துளைகளுக்கு உள்ளால இந்த நியூட்ரியன்ஸ், அதாவது இப்ப யூரியானா யூரியால இருக்கிற நைட்ரஜன் சத்துக்கள், பாஸ்பரஸ்னாலும் சரி பொட்டாசியம்னு செய்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம வந்து அதை வந்து நானோ உரமா தயாரிச்சு நம்ம மண்ணுல போடும் போது என்ன ஆகுதுன்னா, அப்ப வந்து அந்த ஜியோலைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த நைட்ரஜன் வந்து வெளியே வந்து பயிருக்கு கிடைக்கிறது. இன்னொன்னு வந்து இது வந்து களை மண் ஆனதுனால வேற எந்த மனிதனுக்கும் சரி மண்ணுல உள்ள எந்த நுண்ணுயிர்களுக்கும் சரி எந்த கேடையும் விளைவிக்காது. இப்படி போடும் போது நம்ம உரத்தோட பயன்பாட்டு திறன் அதிகமாகும். இப்ப வந்து நம்ம ஜெனரலா பாத்தீங்கன்னா யூரியாவுக்கு வந்து பயன்பாட்டு திறன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30-35% தான். அதாவது நீங்க 100 கிலோ போட்டீங்கன்னா 30 கிலோ தான் பயிர் எடுத்துக்கும், எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். பட் வந்து நம்ம இப்படி இந்த நானோ உரங்கள் மூலமா நம்ம வந்து போடும் போது அதோட பயன்பாட்டு திறன் வந்து அதிகமாகுது. நம்ம ஆராய்ச்சி முடிவுகளின்படி ஒரு 50-60% கிட்ட வரலாம். பட் வந்து நம்ம அதை இன்னும் வெரிஃபை பண்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து இது வந்து மெயினா நைட்ரஜனுக்கு. அப்புறம் பாஸ்பரஸ் பாத்தீங்க அப்படின்னா, பாஸ்பரஸ் வந்து எல்லாருக்கும் தெரியாது, அது வந்து மணிச்சத்து. மணிச்சத்து வந்து சீக்கிரமா வந்து மண் துகள்களோட ஒட்டிட்டு வந்து பயிருக்கு வந்து ஈஸியா கிடைக்காது. அதனாலதான் வந்து நம்ம நிறைய இப்ப டிஏபி போடுறோம், சூப்பர் பாஸ்பேட் போடுறோம். அது வந்து பாஸ்பரஸ் வந்து மண்ணுல அதிகமா ஒட்டிக்கிறதுனால மண்ணுல வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமா இருக்குது, பட் பயிருக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. சோ அதுக்காகவும் வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி ஸ்லோ ரிலீஸ் பண்ணி அந்த பிக்ஸ் ஆனதுல இருந்து அதை எப்படி வந்து ரிலீஸ் பண்ணி பயிருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கும் வந்து நம்ம நானோ உரங்கள் மூலமா நாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்பரஸுக்குமே வந்து இப்ப வந்து நாங்க வந்து அந்த ராக் பாஸ்பேட்டை வந்து சாலிபிளைசிங் ஆர்கானிசம் போட்டு அது மூலமா வந்து நானோ ஆட்டி அதோட பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன் ஐஃபோம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இதுல என்னென்ன ஆராய்ச்சிகள் நடக்குது, மணிசத்து மண் துகள்களோட எப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக கூடிய வேப்ப முத்துகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ குணம் வாய்ந்த வேப்ப மரத்தின் எல்லா பாகங்களும் மக்களுக்கு மிகுந்த பயன்களை தருது. தமிழகத்துல பரவலா எல்லா இடங்கள்லயும் வேப்ப மரங்கள் இருக்கு. இப்ப வேப்ப மரங்கள்ல இருந்து விழக்கூடிய பழங்களை சேகரிச்சு அதோட விதைகளான வேப்ப முத்துக்களை மட்டும் பிதுக்கி காய வச்சு விற்பனை செஞ்சு வராங்க. நெல்லை மாவட்டம் இட்டமொழி பகுதியில பெரும்பாலான பெண்கள், சிறுவர், சிறுமிகள் ஓய்வு நேரங்கள்ல வேப்ப முத்துக்களை சேகரிச்சு விற்பனை செய்யறாங்க. ஒரு கிலோ வேப்ப முத்துக்களை ₹65 வியாபாரிகள் கொள்முதல் செய்யறாங்க. அத வியாபாரிகள் இட்டமொழியில இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிங்க கிட்ட விற்பனை செய்யறாங்க. தேவை எப்படி அதிகரிச்சிருக்கு? இங்க இருந்து நெல்லை, கோவில்பட்டி பகுதிகளுக்கு மூட்டைகள்ல வேப்ப முத்துக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அத கண்டெய்னர்களை ஏத்தி தூத்துக்குடி துறைமுகம் வழியா அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜப்பான், தென்கொரியா, பிரேசில், இத்தாலி உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. வேப்ப முத்துகளை வாங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அதை உடச்சி தோடுகளை அகற்றி பருப்புகளை எந்திரத்துல பிழிஞ்சு எண்ணெய் தயாரிக்கிறாங்க. வேப்ப எண்ணெய மருந்து நிறுவனங்கள் அதிக விலைக்கு கொள்முதல் செய்யறதுனால அதனுடைய தேவைப்பாடு அதிகரிச்சு வருது. மருத்துவ பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது தற்போது வேப்ப முத்து சீசன் தொடங்கி இருக்கு. இட்டமொழியில இருந்து தினமும் சுமார் 100 வியாபாரிகள் பல்வேறு ஊர்களுக்கும் போயிட்டு வேப்ப முத்துகளை விலைக்கு வாங்கி வராங்க. அந்தந்த ஊர்கள்ல வயதான மூதாட்டிகள், பெண்கள் பெரும்பாலும் வேப்ப முத்துகளை சேகரிக்கிறாங்க. பள்ளி மாணவ மாணவிகளும் விடுமுறை நாட்கள்ல வேப்ப முத்துகளை சேகரிக்கிறாங்க. இப்ப வேப்ப முத்துகளை வெளிநாடுகள்ல மருந்து நிறுவனங்கள் அதிக விலைக்கு கொள்முதல் செய்யறாங்க. இதனால வேப்ப முத்துகளை சேகரிக்கிறவங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்குது. வேப்ப முத்துகளை ஆர்வத்தோட அதிக அளவுல சேகரிக்க கூடிய ஒரு சிலர் நேரடியாவே இங்க அதை கொண்டு வந்து விக்கிறாங்களாம். இயற்கை வேளாண் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து நெல்லை, கோவில்பட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய குடோனுக்கு கொண்டு போயிட்டு பக்குவப்படுத்தி கண்டெய்னர்களை ஏத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அத மருந்து நிறுவனங்கள் வாங்கி அதன் மூலமா பல்வேறு மருத்துவ பொருட்களை தயாரிக்கிறாங்க. அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கவும், இயற்கை பூச்சி விரட்டி உரம் தயாரிக்கிறது போன்ற இயற்கை வேளாண் விவசாயத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஒரு சிலருக்கு தெரியும், முன்னாடி காலத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியா வந்து வேப்ப மரங்கள் இருக்கும். ஒரு தெருவுலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4-5 மரங்கள் இருக்கும். இப்ப அந்த வேப்ப மரத்தை பாக்குறது கூட ரொம்ப அரிதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பயன்கள் சொல்லும் போது ஏராளம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்களேன், வேஸ்டா போகக்கூடிய ஒண்ணு வச்சு வியாபாரம் செய்யறாங்கன்னா உண்மையாலுமே அதுல எந்த அளவுக்கு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வரப்போகுது யாரு அப்படின்னா, சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாம்பால் அப்படிங்கிற இவர் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. இவர் வந்துட்டு சியோன் ஆட்டோ கன்சல்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு, இவர் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கிட்டாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காரு. ஸோ இப்போ அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். சார், உங்களை பத்தி உங்களோட கம்பெனி பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார்.
2: வணக்கம். வணக்கம் சார். என் பேர் வந்து சாம்பால். நான் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல பிசினஸ் பண்ணிருக்கிறோம். எங்க கன்சல்டிங், நாங்க பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்டிங்ற நேம்ல நாங்க என்னன்னா வெஹிக்கிள் வந்து வாங்கி சேல் பண்றதோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இந்த பிசினஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பக்கமாக பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் படித்த படிப்பு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நான் படித்து முடிச்சிருந்தேன். என்னோட தம்பியும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா பி எலக்ட்ரிகானிக்ஸ் படிச்சிருந்தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு அலைன்மெண்ட் வச்சுருந்தோம், ஃபஸ்ட்டு வீல் அலைன்மெண்ட்டு. அப்போ எங்களுக்கு இதில் பிஸ்னஸ் வண்டி வாங்கி அந்த அலைன்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீல்டு இருந்தனால, நாங்கள் மோட்டார் ஃபீல்ட்லேயும் நாங்கள் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறோம், இதை மாதிரி கொஞ்சம் நல்ல வண்டியாக எங்களுக்காக சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வரவங்க நம்பிக்கையானவங்க கேட்கும் போது அவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் சும்மா எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ வந்து அவங்க எல்லாமே நீங்களே கன்சல்டிங் எங்களுக்கு பண்ணால் எங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும்ங்கிற மாதிரி எங்களை சுற்றி இருக்கிறவங்க கேட்கும் போது எங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு வண்டி ரெண்டு வண்டின்னு ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ இருக்கிற காலத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நாங்கள் படித்து முடிச்சு எங்கள் தாயத்துக்கு முன்னலாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் படிக்க வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த வேலைக்கு வர்றது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுனால எங்களுக்கு வெளிய வேலை கிடச்சிருந்தோம். நாங்கள் போவாத இது எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நம்மளே ஒரு சுய தொழிலாக இருக்கிறோம், நம்மளே ஒரு ஓனருன்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மளை எதிர்பார்த்து நம்மளே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சரில் யோசிச்சனால நாங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வர ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும் போது எங்களுக்கு பிஸ்னஸ் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வர வர வர ஒரு லெவலுக்கு மேலே அவங்களோட பூஸ்ட்டு தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. நாங்கள் அப்படியே ஒரு வண்டி ரெண்டு வண்டி இப்படி பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வண்டிக்கு மேலே எங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒரு முன்னேறி இருக்கிறோன்னா அது எங்களுக்கு கொடுத்த கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு அது முக்கியமான பங்கு. ஏன்னா அவங்க எங்களுக்கு கொடுத்த பூஸ்ட்டு தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா ஒரே கான்செப்ட் என்னென்னா எங்ககிட்ட நாங்கள் சேலத்தை சுற்றி மட்டும் எங்கள் பிஸ்னஸை கொண்டு போவாத, தமிழ்நாடு வரைக்கும் எங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகணுங்கிறத எங்களோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்டிங்னு இருக்கும், யூடியூப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா சேனல்ஸில் எங்களுக்கு ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட வெளியூர்லேருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-20 பேர் எங்களை வந்து தேடி வந்து எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு நியாயமான முறையில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது எங்களுக்கு எங்களை ஓகே நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோன்னு எங்களுக்கு தோன்ற அளவுக்கு கஸ்டமர் வச்சுருக்குறாங்க நாங்கள் நம்புகிறோம். என்னென்னா எங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த எங்கள் ஃப்யூச்சர் ட்ரீம் என்னென்னா வெறும் இந்த கன்சல்டிங்கோட மட்டும் நிறுத்திடுவேன். நான் ஒருத்தர் வண்டி கொடுக்குறோம், அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க இன்னொரு வேலைக்காக இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப்னு ஒரு எஃப்சி பண்ணணுன்னா சைட் தொட்டி போடணும், அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. வண்டி எடுத்துட்டா அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுன்னு ஒரு கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த வேலைன்னு இருக்கும் போது அவங்க வேற யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்னு இது கஸ்டமர் எல்லாம் எங்களை இன்னமும், ஏன்னா நாங்கள் எங்கே ஒர்க் ஷாப் இருக்குது, நாங்கள் எங்களுக்காக மட்டும் அதை வச்சிருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ வண்டி கொடுக்கும் போது கஸ்டமருக்கு எங்கள் திருப்திக்கு தான் வேணும். ஏன்னா நாங்கள் ஒன்று பார்த்து கொடுக்கணும், ஏன்னா எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை கெடுத்துடக்கூடாதுன்னு நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும்னு எங்களுக்காக வச்சிருந்ததை இப்போ கஸ்டமர்லாம் எங்களுக்கும் அதை செஞ்சு கொடுங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி வெளியூர்லேருந்தும் எங்களை தேடி வராங்க கேட்குறாங்கிறதுனால சரி இனி நம்ம ஒரு ஃப்யூச்சரில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி இப்போ நம்ம கன்சல்டிங் ஒரு பக்கம் பிஸ்னஸ் அதுவும் மெயினாக பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஒர்க் ஷாப்புமே ஆரம்பிச்சிட்டோம் இந்த மந்த்லேருந்து. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்கு, எஃப்சிக்காக டிங்கரிங்கு, மீது என்னென்னா வண்டிக்காக வேலை செஞ்சு கொடுக்கணும். இப்போ வண்டி எடுத்து போகிறாங்க, ஒரு எஃப்சிக்குங்கும் போது ஏதோ சின்ன சின்ன வேலை இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வண்டி திடீர்னு அடிபட்டிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இதை எப்படி செய்யறது, இல்லை வேறு இடத்துல கொண்டு போய் கொடுக்கும் போது ஒரு 50,000-60,000 அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி மோட்டாரில் இருக்கிறவங்க 1,000-2,000 ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு நாள் சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டம். அதை மீறி அவங்க அந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம், அவங்க திருப்திப்பட்டு இல்லாத ரொம்ப கஷ்டம் மனசு இதாகிடக்கூடாதுனால நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து பார்த்து கஸ்டமர் திருப்திக்காக மட்டுமே நாங்கள் இதை ஃபீல்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறாரு சாம்பால் அவர்கள். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கான சிறப்பு விருந்தாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சிஓ ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய சாம்பால் அவர்கள் தான் நம்ம கூட. அவருடைய வாழ்க்கை பற்றின நிறைய விஷயங்களை அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட பேசிடலாம் சார். இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு?
3: இல்லை என்னன்னா, எங்கள் மாமா இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்காக இந்த பிஸ்னஸ் நாங்கள் இறங்கலை. அவர் ஒரு பொருள் அவருக்கும் எங்களுக்கும் மெர்ச்சி கிடையாது. ஆனால் என்னென்னா, எங்களுக்கு அந்த நாட்களில் அவரோட கூட அவர் பிஸ்னஸ் பண்ணுறத நாங்கள் தூரத்தில் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு வேலைக்காக ஒருத்தர் நம்பி ஒரு கம்பெனியில் போய் நிற்கும் போது, இன்றைக்கி அடுத்தடுத்த அட்வான்ஸில் AI வருது, இந்த மாதிரி நிறையா வருது. இப்படி இருக்கும் போது நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட லெவல் முடியும் போது, நல்லா ஸ்ட்ரென்த்து நம்மகிட்ட இல்லைனுங்கும் போது, அன்றைக்கி வெளியே வந்துட்டோம் கம்பெனி விட்டுட்டுங்கும் போது நம்ம ஃபேமிலி அப்படியே பர்தர் ஆயிரும். நம்ம என்ன பண்ண முடியும் தெரியாதுங்கிற ஒரு ஃபீல்டு ஒரு யோசிக்க ஆரம்பிக்கும் போது, நம்ம சரி ஓனாக பிஸ்னஸ் பண்ணுவோம், அது எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு கரெக்டான முறையில் போவோம்னு ஆரம்பித்தது தான் ஏரோநாட்டிக்கலுக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு ஃபீல்டு வந்தது. இப்போ என்னென்னா, நாங்கள் சொந்தமான ஒரு இப்போ நாங்கள் எதிர்பார்த்தது தான் எங்களோட காரியத்தில் இருக்க முடியும். நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதே திருப்தி எங்களுக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வேணும்னு நினைக்கும் போது ஒர்க் பண்ணலாம். நாங்கள் இனி ஒரு இன்னும் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணால் கூட, அது நாங்கள் கஸ்டமருக்கு அவங்களுக்கு எப்படி கொடுத்த திருப்தி இருக்குதோ, அந்த ஒர்க் பண்ணதுக்கு உண்டான ஒர்க்குக்கு நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் ஒரு கம்பெனிக்கு போகும்போது நம்ம வாங்குகிற சேலரிக்கு மேலே தான் கண்டிப்பாக அவங்க ஒர்க்கை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம அதோட சந்தோஷத்தில் இல்லாத ஒரு வேலையை செய்ய முடியும். இது அப்படி இல்லாத எங்களோட வேலையை நாங்கள் சந்தோஷமாக அதை அனுபவித்து பண்ணுற அளவுக்கு இருக்கிறனால இது சொந்த தொழிலை நாங்கள் உருவாக்கிட்டோம்.
0: சூப்பர் சார். உங்களுடைய பெரிய கனவாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா வந்திருக்கும். அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
3: சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் போட்டிக்காக இதில் வர்றது. பிஸ்னஸ்னால் போட்டி இல்லாத ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் போது சுற்றி இருந்தவங்க நம்மளுக்கு சுற்றி நிறையா போட்டிகள் இருந்தது. நம்மளை எந்த அளவுக்கு அவங்க நமக்கணும் இல்லை அவன் விழுந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நிறைய எலும்பிலாம் நின்று பார்த்தாங்க. என்ன ஒன்றே ஒன்றுனா, கஸ்டமர் எல்லோரும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தாங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் டவுனாக இருக்கிறதுக்கு விடாத அளவுக்கு நாங்கள் கஸ்டமரை முழுசாக அவங்க திருப்திக்காக ஓடணும்னு நினச்சோம். ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் மீடியேட்டர் வச்சு தான் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாத எங்களை கஸ்டமருக்கே நாங்கள் சேல் பண்ணுற காரணம் என்னென்னா, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்தாலும் மேலே வந்தாலும் என்னென்னா, கஸ்டமர் திரும்ப அவங்கவுங்க அடுத்தடுத்து அவங்க ரிலேஷனு, அடுத்தது அவங்களோட ஃப்ரெண்டு, இப்படி அவங்களோட சர்க்கிள் அப்படி அப்படியே வண்டி வாங்குவாங்க. எங்களோட லெவலும் அப்படியே மேலே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அவங்க வளர்றதை தாண்டி எங்களையும் வளர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. கஸ்டமர் தான் இதில் முக்கியமான பங்கு. இதில் இருந்தது ஒரு பிஸ்னஸ்னால் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறையாவே இருந்த சூழ்நிலை இருந்துச்சு. நிறையா நாங்கள் பிஸ்னஸ்க்குங்கும் போது அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கணும், அது பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்காக நம்ம உழைப்பு போடணும், இது எல்லா சூழ்நிலையும் இருந்து தான் பிஸ்னஸை டர்ன் ஓவர் பண்ணி வந்தது. இப்போ ஏதோ கஸ்டமர் சப்போர்ட்டிங்கனால இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான பங்கு அவங்க தான்.
0: சூப்பர் சார். உங்களுடைய வாழ்க்கையை பற்றின அனுபவங்களையும் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எங்ககிட்ட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சாம்பால் அப்படிங்கிற இவர் தான் வந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஜியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ கன்சல்டிங் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த கம்பெனி பத்தின நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கவும் போறாரு. சார், இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்படி உங்களுடைய பிசினஸ் உங்களுக்கு என்ன விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு?
2: எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிஸ்னஸ்க்காக இறங்கிட்டோம். நாம் விழுந்துட்டா நமக்கு பின்னாடி நிறைய பேர் விழுந்துருவாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கும் டவுன் ஆனதை வெளியே வைக்காத, நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறோமோ, ஏன்னா இப்போ சக்ஸஸ் பண்ணுற சூழ்நிலை வந்தனால தான் இப்போ நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் எங்களை கேட்க வந்துருக்கீங்க. இப்போ என்னை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வளருவாங்க. இப்போ எங்ககிட்ட ஒரு 10 பசங்க இவ்வளோ பேர் வேலை செய்கிறத தாண்டி அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுமே அதுதான், எங்கிட்டேருந்து ஒரு சூழ்நிலைக்கு நீ அடுத்த வெளியே போகிற, இல்லை நீ உனக்கு அடுத்த லெவலுக்கு போறீன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு நீ உன் லெவலை இன்னமும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் தான் நீ நிற்கணும். சும்மா நீங்கள் வந்துட்ட, நீ சும்மா கீழே போய் விழுந்துட்டேங்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான். எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களும் சரி, எங்ககிட்ட வண்டி வாங்குகிற கஸ்டமர்ஸும் சரி, நீங்கள் வாங்க வரீங்கன்னா உங்கள் லெவலும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா நாங்கள் வளர்றோம்னா அது உங்களோட இதில் தான், நீங்களும் அதை மாதிரி வளர்ந்து வந்தாரணும் அப்படின்னு தான் எங்களோட நோக்கம்.
1: சூப்பர் சார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா வந்திருக்கும், ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து போய்கிட்டே இருக்கணும். முக்கியமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க?
2: இல்லை, அது கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களோட விஷன் கொஞ்சம் கம்மி தான், உண்மையை சொன்னால். ஏன்னா நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 2 வண்டி ஒரு மந்த்துக்கு எடுத்து கொடுப்போம். அவங்க ஏதோ ஒன்று நமக்கு ஒரு நம்பிக்கையான இருக்கிறனால அது மூலயமா ஒரு அலைன்மெண்ட் வரும். இப்படி தானே ஒரு பிஸ்னஸ் தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி விஷன் நிறைய மாறிடுச்சு. நமக்கு வண்டி விற்கிறத மட்டும் அந்த இடத்துல ஒரு கஸ்டமராக ஃபாலோ பண்ணாத, அவங்களோட லைஃப் டைம் நம்மக்கிட்ட ஃபாலோ அப்படியே இருக்கிற அளவுக்கு தான் எங்களோட பிஸ்னஸ் இருக்கும். இன்றைக்கி வண்டி கொடுத்துட்டோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அப்படியே அப்படியோ விற்றுட்டோம் அப்படின்லாம் இல்லை. அவங்க எங்ககிட்ட ஒரு ஜெனுவலிட்டியாக, நாங்கள் ஒரு ரிலேஷன் டைப்லேயே தான் இன்ன வரைக்கும் எல்லா பிஸ்னஸ் கஸ்டமர்ஸையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்களோட எந்த ஒரு காரியமும் எங்களை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு தான் அவங்ககிட்ட நாங்கள் மியூச்சுவலாக போயிட்டுருக்குறோம்.
1: ஓகே ப்ரோ, உங்கள் பிஸ்னஸ் இன்னும் ஃபியூச்சரில் என்ன மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க?
2: இப்போ அடுத்த ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா எங்களது ஒர்க் ஷாப் டெவலப் ஆகிட்டுருக்குது ப்ரோ. கண்டெய்னர் போடுறதுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் இப்போ அசஸில் ஓடிட்டுருக்குது, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி இப்போ போன வீக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது எல்லாமே முடியல. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் 10 டேஸ்க்கு அப்புறம் கண்டெய்னர் ஒர்க்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடும். அதுக்கு அடுத்தது நாங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் கொஞ்சம் அடுத்த லெவல் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணுங்கிற ஒரு பிளானில் இருக்கிறோம்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களுமே வந்துட்டு சாம்பால் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

என்னும் உன்னை குறை சொல்லவில்லை. உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சந்தில்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

一个当爸爸身上我那当嘎嘎身上உனக்கு இந்த ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
3: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும்
3: சொல்லு. சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
2: ஓகேடா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
3: என்ன கேள்வி கேட்க போற?
2: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
3: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
2: பால்கனி.
4: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினர் யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாம்பால் அப்படிங்கிற இவர் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இவருடைய ஆட்டோ கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு?
2: ஃபேமிலி இல்லைனா பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் எந்த பார்ட்னர்ஸோ வேறு யாரோ ஒருத்தரோட சப்போர்ட்லாம் இந்த பிஸ்னஸ் நடக்கலை. ஏன்னா ஃபேமிலியாக தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, அப்படியே தாண்டி தம்பி நானும் ஒன்றா தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களோட உழைப்பு எல்லாமே பிஸ்னஸில் ஃபேமிலியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் தனிப்பட்ட முறையிலலாம் ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு ஃப்ரீயாலாம் இல்லை. ஏன்னா ஃபேமிலி எல்லாம் தான் சப்போர்ட்டிங்கில் தான் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குது.
1: சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸோடைய வெற்றியே வந்துட்டு கஸ்டமர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் எப்படி கஸ்டமர்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க?
2: எங்களுக்கு என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கும் லோனில் அவங்க கஸ்டமர் எங்கிட்ட வரவங்க யாருமே, இது ஒரு மோட்டாலுக்குள்ள ஒரு டாடா ஏசியோ இந்த மாதிரி லோடு வெஹிக்கிள் எடுக்கிறவங்க யாருக்குமே ஒரு பேசிக் நாலேஜுங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வாங்கணும், எப்படியோ ஓட்டணும், அந்த ஒரு நல்ல ஒரு மைண்ட் மட்டும்தான் இருக்கும். வழியாக எப்படி வாங்க முடியும், யாருக்கிட்ட வாங்க முடியும், இப்போ வாங்கினா அதுக்கு லோன் எப்படி கட்டணும், லோன் எங்கே வாங்க முடியும், யாருக்கிட்ட போய் நிற்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு பார்வையும் அவங்களுக்கு இருக்காது. இதில் எங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுனா, அந்த கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வந்து ரீச் பண்ணிட்டாவே போதும், நாங்கள் அவங்களுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். என்னென்னா, இப்போ வண்டி வாங்க வராங்க, வண்டியை பற்றி எதுவுமே பேசிக்காக தெரிஞ்சிருக்காது. நாங்களே அவங்களுக்கு ஜெனிவலாக சொல்லுவோம், இந்த வண்டி வாங்குறீங்கன்னா இந்த வண்டிக்கு இதெல்லாம் செஞ்சுருக்குது, இந்த வண்டி இப்படிலாம் இருக்கும், இந்த வண்டியோட ஒர்த் இப்படி இருக்கும், இந்த வண்டி இன்ஜின் இப்படி இருக்கும், இப்படி எல்லாமே ஓப்பனான நிலவரத்தை அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அது இல்லாத இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி இல்லை, வண்டி வாங்கிட்டோம் ஆனால் வண்டிக்கு உண்டான அமௌண்ட் கட்டிட்டோம், ஆனால் இதுக்கு எப்படி நம்ம அடுத்தது இந்த வண்டி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், வண்டி எப்படி நம்ம உறுதியாக நமக்குன்னு வண்டி எப்படி உறுதி பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு லோன்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே நம்ம பக்கத்துலேருந்து அவங்களுக்கு வண்டி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வண்டியை கொடுத்து வண்டி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற விட்டுட்டும் போக போகிறதில்ல. என்னென்னா திரும்ப அவங்க எந்த ஒரு ஜெனுவலிட்டிக்கு, ஏன்னா வண்டி வாங்குறவங்களுக்கு பல குழப்பத்தோடு இருக்கும், ஏன்னா எதுவுமே தெரியாது. இப்போ காமனாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல விடுவாங்க, ஆனால் இப்படி ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான், ஏன்னா பேசிக்காக அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் இந்த வேலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, இதுக்கு இந்த வேலை தான் போயிருக்கோம், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும், நம்ம அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம தொழில் ரீதியாக கற்றும் கொடுத்துட்றோம். ஏன்னா வண்டி வாங்கிட்டோம், விட்டுட்டு போயிட்டோம், நாளைக்கு இப்போ ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, எதுக்காக இந்த சவுண்டு வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் காமனாக ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்தா அவங்க இதுக்காக பல இதை அவங்ககிட்ட எப்படி பணம் எடுத்துகிட்டு போகலாம், கறந்துடலாம், இல்லை பணத்தை எப்படி அவங்ககிட்ட இது பண்ணலாம்ங்கிற நோக்கத்தில் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் கஸ்டமர் எங்களை கூப்பிட்டு மேக்ஸிமம் கொடுத்த கஸ்டமர் எல்லாமே எங்களை கேட்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இல்லை ஒரு லைட் இது எரியுது, இந்த மாதிரி எது சொன்னாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த பிரச்சனை தான் இருக்கும், இதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேசிக்காக ஒரு நாலேஜும் கொடுத்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க எங்கிட்ட வண்டி வாங்கிட்டு அவங்க வண்டியோடு நிற்காத அவங்க முழுசாக இந்த மோட்டார் பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜபுளாக இருப்போம்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களுமே வந்துட்டு சாம்பால் அவர்கள் ஷேர் பண்ணிக்கிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்,
4: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கான சிறப்பு விருந்தினராக சியோன் ஆட்டோ கன்சல்டிங் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய ஓனர் சாம்பால் அவர்கள் தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் இப்போ வந்துட்டு நீங்கள் படித்தது ஏரோநாட்டிக்கல், ஆனால் நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்த துறை, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய துறை ஆட்டோ கன்சல்டிங். உங்களுக்கே ஆட்டோமொபைல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு?
6: நாம் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே மோட்டார் ஃபீல்டெல்லாம் தெரிஞ்சது தான், ஏன்னா எங்கள் ரிலேஷன் சைடில் இந்த ஃபீல்டெல்லாம் இருந்தவங்க தான். அதனால் அப்போலேருந்தே இந்த மோட்டார் பற்றி நம்ம தெரிஞ்சனால ஏரோநாட்டிக்கலும் ஒரு ஃபீல்டில் அது ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு டெக்னிக்கலாகவும் கற்றுக்க முடிஞ்சது. அங்கே காலேஜ்லேயும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வெறும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாத ஒரு எஜுகேஷனாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு வண்டி எப்படி கொடுக்கணும், ஒரு கஸ்டமரோட பார்வை எப்படி இருக்கும், அவங்களோட திருப்தி எப்படி இருக்கும், அவங்கள சந்தோஷப்படுத்துறது எப்படி, அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னா நம்ம அந்த வண்டியில் அவங்களுக்காக என்ன செய்ய முடியும், இப்படி நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன ஒரு ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் உள்ளே இறங்கி ஒரு வண்டி வச்சுருந்தோமா அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் தான் ஒரு கஸ்டமருக்காக நாங்கள் ஒவ்வொன்றும் ஜெனுவலாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்குறோம்.
5: ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க ப்ரோ. இப்போ உங்களை மாதிரியே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன ப்ரோ?
6: ப்ரோ பிஸ்னஸ்ங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, இறங்கிட்டோம், செஞ்சிட்டோம், காசு போட்டுட்டோம் அப்படின்னு. எல்லோரும் காசு வச்சுக்கிறவங்களாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பல பேர் பிஸ்னஸ் பண்ணிடலாம். அதுக்குன்னு காசு வச்சுருக்காதவங்களாம் பிஸ்னஸ் பண்ண முடியாதுனால என்னென்னா பிஸ்னஸில் ஒரே ஒன்று ஒரு ட்ரஸ்ட்டு வேணும் ஒரு கஸ்டமருக்கு. நீங்கள் என்ன நோக்கத்தில் லாபம் கம்மியாக வைங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கலாம், ஆனால் கஸ்டமர் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. அதுதான் எங்ககிட்ட முக்கியமாக சொல்லுவோம். ஏன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்தாலும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் ஆரம்ப நாட்களில் பிஸ்னஸில் இறங்கும் போதே லாபம் நிறையா, இல்லை வேறு ஏதோ ஒரு குறுக்குத்தனமான வேலை, இல்லை இந்த வண்டி எப்படியோ ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணிடணும்னு போட்டி இருக்கும். ஒரு பிஸ்னஸ்னால் போட்டி இல்லாத பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க, எல்லா போட்டியும் இருக்கும். ஃபேமிலியை கூட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டிங் இல்லாத இருக்கலாம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு இது, உங்களை நீங்கள் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க. நான் விழுந்துட மாட்டேன், நான் விழுந்தாலும் எழுந்துருவேன் அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு ஜெனுவலிட்டி வச்சுக்கோங்க. நான் இந்த ஏமாத்துற இது வர வேணாம், நான் கஸ்டமருக்கு அவன் என்ன எந்த இடத்துல குறையா நினச்சிடக்கூடாது, அவங்க தான் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு அந்த மோட்டிவ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமராகவும் வண்டி வாங்குறவங்க பிஸ்னஸ் மேனாகவும் ஃபஸ்ட்டு யோசிங்க. அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் என்னென்னலாம் அதெல்லாம் பார்ப்பீங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசுலேருந்து அதில் இருக்கிறதெல்லாம் கஸ்டமர் சைடாக யோசித்து அதை நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக பிஸ்னஸ் சக்ஸஸாக போயிடும்.
5: சூப்பர் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ எங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக.
6: ஓகே, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ.
5: நேர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி உங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நான் இப்போ இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடு வருவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனி நபரோட பொறுப்பா இல்லைன்னா வந்து சமூகத்தோட பொறுப்பா அப்படின்றதாங்க இன்னைக்கான தலைப்பா இருக்கு. கண்டிப்பா வந்து ஊட்டச்சத்தை பத்தி நீங்களும் நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தனி நபர் வந்து ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா விழிப்புணர்வோட இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம சத்தான உணவை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வந்து செய்ய முடியும். இல்லை அப்படின்னா சத்து குறைபாடுனால நம்மளால் வந்து சரியானபடி வேலைகளை கூட செய்ய முடியாது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தனி நபரோட ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவில் கீரைகள், காய்கறிகள், பழங்கள், அதோட சிறுதானியங்கள் போன்ற சத்தான உணவுகளை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தனி நபரா. அதே மாதிரி இப்போ குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு காய்கறிகள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கீரைகள் பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை வந்து தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாள் கீரை நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா 3 பேர்த்தில் ஒருத்தர் தான் சாப்பிடுவாங்க, 2 பேர் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் வந்து பிடிச்சமானதாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க, இல்லைனா ஒரு சிலர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல உருண்டை, எள்ளு உருண்டை, இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து விரும்பி சாப்பிட்றவங்களாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு உணவுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து சரியான சரிவிகித உணவாக வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த உணவில் எந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டா மட்டும்தாங்க நம்மளால் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவசர காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நம்ம ஏதோ ஒன்று காலை நேரமா, மாலை நேரமா, மதிய நேரமா சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சத்தான உணவை எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த இதுக்கு தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாட்டுன்னு

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: பொறுப்பா இல்லனா சமூகத்தின் பொறுப்பா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம பேசிட்டு இருந்தோம். சரிங்க, அடுத்து ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: இல்லையான நண்பர்கள் வணக்கம்மா.
5: வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேங்கம்மா. மேட்டூர் வட்டம் 50ல இருந்து கலைக்கொள்ளிம்மா. நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படிங்கம்மா இருக்கீங்க?
5: எல்லாரும் நலமாக இருக்கிறோம் அக்கா. அக்கா சொல்லுங்க, இன்னைக்கான தலைப்புல பேசுங்க.
6: மழை வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்களோட பேசுறது அதோட சந்தோஷம்மா.
5: சந்தோஷம் சந்தோஷம்க்கா, சொல்லுங்க இன்னைக்கான தலைப்பை பத்தி.
6: இன்னைக்கு நல்ல தலைப்புங்கம்மா, ஊட்டச்சத்து நாள்ன்றதுனால இன்னைக்கு நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க. தனிநபருடையதுதாங்கம்மா சொல்ல வரேன் நானு.
5: சரிங்கக்கா, என்ன மாதிரிலாம் எடுத்துக்கலாம்?
6: இப்ப எப்படின்னா நம்ம வீட்டுல உள்ள அம்மா சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தாதான், பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகளா இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நல்லது எப்படி சத்தாவதெல்லாம் தெரியாது இல்லைங்களா?
5: கண்டிப்பாக்கா, கண்டிப்பா.
6: அதனால அம்மா சமைச்சு கொடுத்தாதான் அந்த சாப்பாடு ஊட்டி விட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சாதான் குழந்தைகள் வந்து நல்லா எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
5: சரிங்கக்கா,
6: நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பாங்க. அப்புறம் அடுத்து பக்கம் எல்லாருமே இப்படி போனாதான் முதல் தனிநபர் இருந்துதான் எல்லாமே கிளம்புது.
5: அதனால நம்ம வந்து
6: சத்தான உணவுனாங்கம்மா இந்த ராகி களி, இந்த தானியங்கள்ல எல்லாம் இந்த கஞ்சி கூழ் குடிக்கிறது, அந்த எல்லா தானியங்களும் போட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு அந்த கூழ் செய்யறது.
5: என்னென்ன போடலாம்க்கா அதுல?
6: அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சோளம், கம்பு, ராகி, அப்புறம் அந்த இந்த சாமை வரகு இதெல்லாம் கூட போடுறாங்கம்மா. ஒரு அஞ்சு பொருள் போடுறாங்க
5: சிறுதானியங்கள்.
6: சிறுதானியங்கள் போட்டு அரைச்சி மாவு செஞ்சு வச்சுட்டு வேணுங்கிறப்ப நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதை அப்படியே கூழா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ரொட்டி செய்யலாம். அதுல சின்ன வெங்காயம் எல்லாம் நிறைய கட் பண்ணி போட்டு அப்படியே ரொட்டி செய்யலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி அப்படியே கையில தட்டுவாங்க பாருங்க தோசைக்கல்ல.
5: ஆமாங்கக்கா, மொத்தமா
6: தட்டி விட்டு அப்படியே ரொட்டி மாதிரி செஞ்சுக்கலாம்.
5: சரிங்கக்கா.
6: அப்புறம் இந்த இது கோதுமையிலயும் நிறைய தட்டுக்கள் இருக்குங்கம்மா. கோதுமை சப்பாத்தி, கோதுமை களி செய்யலாம். இந்த மாதிரி கோதுமையிலயும் நிறைய தட்டுக்கள் எல்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் பாத்தீங்கன்னா பீட்ரூட், பீட்ரூட், கேரட், இதுல எல்லாம் நிறைய நெல்லிக்கனி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், பாகற்காய், இதுல எல்லாமே எல்லாத்துலயுமே நிறைய சத்துக்கள், இந்த பயிர் வகைகள், தச்சை பயிறு, தட்டை பயிறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னாலும் நிறைய சத்துக்கள்லாம், பீன்ஸ், அவரை, இதெல்லாம் பாத்தீங்கன்னாலும் கோவைக்காய், இந்த கத்திரிக்காய், இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய்.
5: ஆமாங்கக்கா.
6: இதுல எல்லாமே நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குங்கம்மா. அதை வந்து நம்ம பயன்படுத்துற முறையில பயன்படுத்தி செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாமே உடலுக்கு நல்ல சத்து தாங்கம்மா.
5: கண்டிப்பா, கண்டிப்பா.
6: அப்புறம் மோர், மோர் கிடையிறது, மோர்ல சத்துக்கள் இருக்கு, வெண்ணெயில சத்து இருக்கு. பால், குழந்தைகளுக்கு பால் தினந்தோறும் இரவுல குடிக்கும், இரவு கொடுத்து தூங்க வச்சா நல்லா தூக்கம் வரும். பால்ல சத்தெல்லாம் நிறைய இருக்கு.
5: சரிங்கக்கா, சரிங்கக்கா.
6: இந்த மாதிரி நிறைய சத்துள்ள பொருள்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்தோம்னா இந்த கீரை வகைகள் மறந்துட்டங்கம்மா. கீரையில பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை,
5: கண்டிப்பாக்கா,
6: இந்த சிறுகீரை, அப்புறம் அந்த புளிச்சக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்குங்கம்மா.
5: இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை நம்ம
6: கொடுத்து வளர்த்தினா குழந்தைகளுக்கு நம்ம செய்யறத பார்த்துட்டு மத்தவங்களும் செய்வாங்க. அடுத்தடுத்து அப்படியே இந்த கீரைகள் வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு தோசை மாவுல கீரை அப்படியே கலந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில போட்டு அதை கலந்து தோசையா ஊற்றி கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டுருவாங்க. கறிவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு, கீரையெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு பவர்ஃபுல்லான அந்த கேரட் துருவெல்லாம் போட்டு தோசை செஞ்சீங்கன்னா அது குழந்தைகள் சாப்பிடுவாங்க. நிறைய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஆனியன் மாதிரி அதை அப்படியே அது கூட இந்த கீரைகள், கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா.
5: நன்றி, நன்றி அக்கா, ரொம்ப அருமையா வந்து நிறைய விஷயங்கள்
6: சொல்லிருக்கீங்கம்மா. எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
5: நன்றி, நன்றி அக்கா,
6: நன்றிங்கம்மா.
5: இப்போ கலைச்செல்வி அக்கா வந்துட்டு நிறைய சத்துக்களை வந்து நம்ம சேர்த்திக்கலாம், குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சாரு முரளியோட பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நம்ம வந்து ஊட்டச்சத்து பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனி நபரின் பொறுப்பா சமூகத்தின் பொறுப்பா அப்படின்ற தலைப்புல தாங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பத்மாதிக்கா, சேலம் இரும்பாலையில இருந்து இணைப்பினர் எழிலரசி. நிலையத்துல நலமா இருக்கீங்களா? அன்பு சொந்தங்கள் நலமா இருக்காங்களா?
1: அன்பு சொந்தங்கள் எல்லாருமே நலமாக இருக்கிறோம் அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்க்கா.
1: அக்கா சொல்லுங்க அக்கா, இன்னைக்கான தலைப்பு பேசலாமா?
2: பேசலாம்க்கா. ஊட்டச்சத்து வந்து மிகவும் வந்து மனிதருக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு அவசியமானது.
1: சரிங்கக்கா.
2: பாத்தீங்கன்னா அது வந்து தனி நபரோடதுன்னு சொல்ல முடியாது, தனி நபரோட பங்கு மட்டும்தான் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு உணவே மருந்துன்ற வகையில அவங்கவுங்களுக்கு எது எந்த நேரத்துல எவ்வளவு தேவையோ அதை சரியான முறையில அதை செய்யறது தனி நபரோட பொறுப்பு. ஆனா வந்து அதை சரிவர பயன்படுத்தி சரிவர விலையை வச்சு கொடுக்கறது விவசாயிகளோட பொறுப்பு கடமை.
1: சரிங்கக்கா,
2: நன்றிக்கா. வாய்ப்பளித்தமைக்கு
1: நன்றி. நன்றி அக்கா, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க.
2: சரிங்கக்கா.
1: இப்ப அக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து தனி நபரோட பொறுப்பு மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வருது அப்படின்னா விளைவிக்கிற இடத்துல இருந்து வருது. அதனால வந்து விவசாயிகளும் வந்து சத்தான உணவுகளை வந்து விளைவிச்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப வந்து சமூகத்தின் பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருதுங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து நியாய விலை கடைகள்ல வந்து சத்துள்ள உணவு திட்டங்களை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரியே பொருளாதார வசதி மற்றும் விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும் போது சத்தான உணவுகள் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாங்கக்கூடிய விலையில வந்து சந்தையில கிடைக்கிறத வந்து உறுதி செய்யலாங்க. அதே போல இப்ப வந்து கல்வி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த முகாம்களை நம்ம வந்து அப்பப்ப போட்டு நம்ம மக்களுக்கு வந்து இதை பத்தி எடுத்து சொல்லலாம். அதே மாதிரி கிராமப்புறங்கள் அதோட பின்தங்கிய பகுதிகளில் ஊட்டச்சத்து பத்தி சொல்லலாம். அதே மாதிரி கிராமப்புறங்கள் அதோட பின்தங்கிய பகுதிகளில் ஊட்டச்சத்து பத்தி விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அது வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய படங்களை காண்பிச்சு இந்த இதுல இந்த காய்கறிகள்ல இந்த சத்து இருக்கு, இந்த சிறுதானியங்கள்ல இந்த சத்து இருக்கு, இந்த பால்ல இந்த சத்து இருக்கு, முட்டையில இந்த சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உணவு பொருளாக வந்து காண்பிச்சு அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி ஊட்டச்சத்தை பற்றி நம்ம சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. சரிங்க, அடுத்ததாக தங்கதுரையோட யார் அவ அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: டே ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
4: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
2: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
4: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
2: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
4: என்ன கேள்வி கேட்க போற?
2: இந்த உலகத்திலே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
4: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
2: பால்கனி.
5: உங்களுக்கு அறிவோ அறிவுல.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டியது தனி நபரின் பொறுப்பா சமூகத்தின் பொறுப்பா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம நேயர்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் வந்து பேச போறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சாமி, நல்லா இருக்கும்.
1: பாட்டி சொல்லுங்க, இந்த தலைப்புல உங்களோட கருத்தை சொல்லுங்க பாட்டி.
2: ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது தனி மனிதனுக்கும் பங்கு இருக்கு, சமூகத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் என்ன செய்யும்னா, ஊட்டச்சத்து பொருட்களை அதாவது சிறு தானியங்கள் கீரை பருப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மலிவான விலையில இருந்ததுன்னா ஒரு ஏழை ஜனங்களும் வாங்குற அளவுக்கு ஒரு தைரியமா வாங்கி செய்வாங்க. இது தனி மனிதன் வந்து ஒரு அவனும் என்ன செய்யணும்னா இந்த சிறு தானியங்களை அதிகமா யூஸ் பண்ணிக்கணும். சாப்பாட்டுக்கு வேற அரிசியே செஞ்சிட்டு இருக்காம சிறு தானியங்களும் பயன்படுத்தினாதான் அப்போ நல்ல சத்தான உணவு கிடைக்கும், ஆரோக்கியமான உணவு கிடைக்கும், கீரை கிடைக்கும், ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். கீரை வகைகள் சாப்பிடணும், பழங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்களை சாப்பிடணும், பழைய பழங்களை தின்றுட்டு இருக்க கூடாது, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பழங்களை சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையும் நல்ல காற்றோட்டமா நல்ல சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி இந்த மாதிரி கிடைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும். அப்படி இருந்தாவே ஆரோக்கியமாக மனிதன் இருக்க முடியும். தனி மனிதன் பார்த்து சமூகமும் ஒத்துழைச்சு அதையும் வாங்கி தனி மனிதன் சாப்பிட்டு இருந்தானா ஆரோக்கியமா இருக்கலாங்கிறது, குறைபாடு வராம ஆரோக்கியமா இருக்கலாங்கிறது என்னோட கருத்துமா.
1: ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க, தனிநபர் ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம், அதே நேரத்துல விலைவாசியும் வந்து கொஞ்சம் கம்மியா விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நன்றி பாட்டி.
2: நன்றி நன்றி நன்றி.
1: பாட்டி வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. பாட்டி வந்து சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் மட்டும் இல்லை, நம்ம வந்து சுத்தம் சுகாதாரம் இது எல்லாத்தையும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றதுலேயும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கை வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கையோடு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து என்ன சத்தானது சாப்பிட்டாலுமே நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க.
4: ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கறது தனி மனிதன் தான்ப்பா போக்கிக்கணும்.
3: அது எப்படி போக்கிக்கலாம்?
4: நல்ல சமச்சீரான உணவு ஆகாரங்களை சாப்பிடுறது, நல்ல உணவு முறைகளை தேர்ந்தெடுப்பது, பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், காய்கறிகள் இதெல்லாமே சாப்பிடுறது. இது எல்லாத்திற்கும் மேலாக அந்த சாப்பிட்ட உணவையே அரிசி சார்ந்த சாப்பாடு சாப்பிடாம இந்த திணை வரகு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சாப்பிடுறது நல்லது. சிறுதானிய வகை உணவு அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி புரோட்டீனு, ஃபைபரு, ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் எல்லாம் ஈக்குவலா எடுத்துக்கணும்ப்பா. சில குழந்தைகளுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கறது நடக்குது. அதற்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உணவையே திரும்ப திரும்ப அந்த பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. முற்றிலுமா தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்வோட இல்ல, நான் தரமான ஆகாரம் தான் சாப்பிடுவேன், நான் நல்ல சூப்பரான ஆகாரங்கள் சாப்பிடும் பொழுது நான் சட்டா மாறுவேன், என்ன பத்த நாலு பேர் அதே மாதிரி தரமான ஆகாரங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு தார்மீக ரீதியா ஒரு சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தோம்னா நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எனவே இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு பொறுப்பு அப்படிங்கறதுதான். ஒவ்வொரு தனி மனிதனும் சூப்பரா அவனுடைய பொறுப்பு சேர்ந்தா மொத்தமா ஒரு சமுதாயமாவே மாறிடலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்துப்பா.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா, நன்றி நன்றிங்கய்யா. இப்ப சந்திரசேகரன் ஐயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஆரோக்கியமான உணவை தான் எடுத்துப்பேன், இனிமேட்டு நான் இப்படிதான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியமான ஒரு நாட்டை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீடுகளில் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இப்ப கீரைகள் சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு காய்கறிகளில் ஏதாவது சத்தான உணவா செஞ்சு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சிறுதானியங்கள்ல ஏதாவது வந்து இப்ப பலகாரமாவோ இல்லைனா வந்துட்டு இந்த கள்ள உருண்டை எள்ளு உருண்டை முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உணவுகளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் அதே மாதிரியே தாய்மார்கள் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தான ஆகாரங்களை கொடுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து நிறைய வேலைகளை செய்கிறாங்க, அதே மாதிரியே வெளியில் போகிறவங்களும் வந்து நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான உணவு கொடுத்து நம்ம சத்தானவங்களை வந்து மாத்தணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட கருத்தாவும் இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அப்படி முதல் விஷயமாக என்ன வந்து சொல்ல போகிறோம், என்ன வந்து பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நாம் சாப்பிட்ற உணவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் வந்து நம்மளுடைய பழைய உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ சாப்பிட்டாலும் சமைச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளார அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளார சாப்பிட்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது அந்த உணவு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வேறு தன்மையில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம உடலுக்கு வந்து சேராது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே சுட நம்ம வந்து சாப்பிடணும். அதுக்குன்னு கொதிக்க இல்லைங்க. ஓரளவுக்கு ஏன் அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உணவோட தன்மை மாறிடும் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா. அந்த உணவு வந்து அந்த உணவில் இருக்கிற சத்துக்கள் எதுவுமே இருக்காது. அதற்கப்புறம் அந்த உணவுகள் வந்து ஒரு பழைய உணவுகளாக ஆயிரும். ஸோ அதனால தான் எப்போ சாப்பிட்டாலும் சுட சுட சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் நேயர்கள், நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார உங்களுடைய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம காலையில் சமைச்ச உடனே சாப்பிட்றோம், ஆனால் ஆஃப்டர்நூன் வந்து வேலைக்கு போகும்போது நம்ம சமைச்ச உணவே தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஈவினிங் நம்ம வந்து காலையில் சமைச்ச உணவையே ஈவினிங்கும் வந்து வச்சுருந்து சாப்பிடாம ஈவினிங் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப, அதாவது சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சூடாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் அவங்க வந்து செஞ்ச ஒரு சமைச்ச உணவையே, அதாவது ஈவினிங் வந்து சூடு பண்ணி கூட வந்து சாப்பிடலாம். ஆனால் சூடும் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு அது வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரியே வந்து சாப்பிட்ற ஒரு வழக்கம். அது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு உணவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த உணவுகள் வந்து கெட்டு போயிருக்கிறதுக்கான, அதாவது கெட்டு போகக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் தாங்க வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் திரு ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில, அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதம். அதாவது இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை முழுமையா தவிர்க்கவும், அதே நேரத்தில் மக்கள் மத்தியில உணவு பழக்கங்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமா கடைபிடிக்கப்படுது, செலிப்ரேட் பண்ணப்படுது. போஷன் மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதத்தை வந்து சொல்றாங்க. இன்னைக்கு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஊட்டச்சத்து மாதம் பற்றின விழிப்புணர்வு பகுதியில ஊட்டச்சத்து நிபுணர் சங்கீதா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், இந்த போஷன் மா தேசிய ஊட்டச்சத்து மாதமா செலிப்ரேட் பண்றதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க மேம்.
3: ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதம் சொல்லிட்டு செப்டம்பர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரிஷன் சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்தோட நன்மைகளும் அதன் பயன்பாடுகளை பற்றி எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இயரோட தீம் இது. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும், நாட் ஓன்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகள், பள்ளிக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்ற உணவை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும், அதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம்.
2: மேம், இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க மேம். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க மேம்?
3: ஃபர்ஸ்ட் திங் அஃபெக்ட் ஆகுறது வந்து மெயினாக குழந்தைங்க தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அப்போ தான் ஒவ்வொரு க்ரோத்தாக அவங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ அப்போ அவங்க அந்த 1 இயருக்கு மேலே அவங்க நடக்கிறது ஒவ்வொரு ராப்பிடாக மூமெண்ட்ஸ் வரப்போ அவங்க அந்த உணவு வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்காக தான் நம்ம அந்த 6 மாதத்துலேருந்தே நம்ம ஊட்டச்சத்தான உணவுகள் தொடங்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஏற்படாது. மெயினாக இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த அதை தடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா விட்டமின் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ விட்டமின் சி மெயினாக அது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா லெமனு, சிட்ரஸு, தக்காளி இந்த மாதிரியான உணவுகள் நிறைய சேர்த்துக்கணும். இதுதான் வந்து நம்மளோட அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே வர்றது அப்படின்னா ஃபைட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் வந்து விட்டமின் சி தான். ஸோ அதிகமாக விட்டமின் சி அதிகமாக இருக்க உணவுகள் நிறைய கொடுக்கணும். அந்த வயதானவர்கள் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகும்.
2: குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் வந்து கொடுத்தா அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு மேம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வயதானவர்களும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரியான உணவுகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம், கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நம்மளுடைய மனதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நேரம் இந்த நேரம். நம்மளுடைய மென்டல் ஹெல்த்

கரெக்டாகவே செட் ஆகலை, நம்ம லைஃபுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து பதிய வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டா நம்ம வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி நடக்கும். ஸோ நம்ம மைண்டில் அந்த ஒரு விஷயம்தான் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், மைண்டில் இல்லை ரியல் லைஃப்பில் அது வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எதனால் இது நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மைண்டுனால் நடக்குது. ஸோ நான் எப்பயுமே வந்து தூங்கும்போது ஒரு கம்ப்ளீஷனோட தூங்கணும். எக்ஸாம்பிள், அது வந்து நம்ம கம்ப்ளீஷன் பண்ணிடணும், ஒரு முழுமையாக நமக்கு வந்து பண்ண முடியாட்டியும் அன்னன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதில் வந்து நிறையா விஷயங்கள் இன்கம்ப்ளீஷனாக தான் இருக்கும் நமக்கு நம்ம மைண்டில். இது வந்து ஒரு மனநிறைவை கொடுக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மனநிலையில் தூங்கணும், இல்லாட்டி அது வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதாவது தினமும் நம்ம தூங்குற டைம், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்குற டைமில் மெடிடேட் பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். ஸோ இந்த ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அது நாள் முழுக்க நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு உதவும். இதை தாண்டி காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஆழ்ந்த தூக்கம் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு தோணாது. அந்த மாதிரி நைட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அன்னைக்கு நடந்த அந்த சூழ்நிலையை நினச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி இந்த சூழ்நிலையை பற்றி நான் வந்து இனிமேல் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அதை அன்னைக்கு நைட்டோட அந்த ஃபுல்லாக அதை வந்து நம்ம மறந்துடணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு இன்கம்ப்ளீஷனாக வந்து இருக்காது, ஒரு நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்துருக்கும். ஸோ அதை டெய்லியுமே நம்ம பண்ண நமக்கு பிடிக்காத விஷயங்கள் ரொட்டீனாக ஆகாது நம்மளுடைய மைண்டினால. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

கிராமக் கென்றுமே பரிசு இருக்கு, அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை, உன்னை எதுக்காக எவனும்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கிட்டா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம வந்து பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆரோக்கியமான உணவு முறைகள், பழைய வைத்திய முறைகள் அப்படின்னு. அப்பப்போ இந்த சீசனை பொறுத்து அந்த அம்மா போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குங்க. மேக்ஸிமம் இந்த சீசனில் இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து போடும். ஸோ அதற்கு என்ன மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கலாம். நம்ம கூட கிரிஜாக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா அம்மாலாம் போட்டால் நீங்கள் எந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
7: இப்போ அம்மா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், இனிஷியலாக வந்து அவங்கள வந்து வெளியிலேருந்து எந்த காற்றும் படக்கூடாது. அதில் காற்றுல இருக்க வைரஸ் வந்து குழந்தைங்களை அட்டாக் பண்ணுவோம், இல்லை பெரியவங்களையும் இது பண்ணும். அவங்கள வந்து தனிமைப்படுத்திடணும். தனிமைப்படுத்திட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இளநீர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி எல்லாம் சேர்ந்து போராடும். எதுக்கு அப்படின்னா, அந்த அம்மையை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு அந்த கிருமி வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால அந்த உள்ளே இருக்க எதிர்ப்பு சக்தி எல்லாம் போகும்போது உடம்பு எல்லாமே பலவீனமாகிடும். ஏன்னா அடுத்து எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான சக்தி நம்ம உள்ளே கொடுத்துட்டே இருக்கோம். இன்புட் வந்து லிக்விடாக நிறைய கொடுக்கணும். அது வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, ஹீட் ஆகிடும் உடம்பு. அப்போ வந்து ஃபுல்லாக வேப்ப இலையும் கொட்டை முத்து இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் மஞ்சள் கொஞ்சமாக வச்சு நல்லா அரைச்சிடுவோம். நல்லா எது அந்த அம்மியில் வச்சு அரைக்கக்கூடாது, மிக்சிலையும் போடக்கூடாது. கல்லில் வச்சு அந்த காரம் இல்லாமல் அரைச்சி அவங்க உடம்பு ஃபுல்லாக பூசி விட்ருவோம். ஒரு 1 ஹவர் பூசி அப்படியே வச்சுருந்துட்டு 5 நாள் கழித்து 3 நாள் கழித்து அதனோட தீவிரத்தை பொறுத்து இங்கே வரும். கழுத்தில் சில அம்மை வரும், அப்புறம் உடம்புக்குள்ளே குட்டி குட்டியாக அம்மை வரும். இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களை அந்த மாதிரி கொண்டு போயிடும். அந்த மாதிரி இது பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருந்து வெயிலில் தண்ணி வைப்போம், அடுப்பில் சூடு பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் அந்த அம்மை வரும். அதனால் வெயிலில் வந்து வேடு கட்டி வச்சு அதில் வந்து வேப்பலை உள்ளே போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதை கட்டி ஒரு 4-5 மணி நேரம் வச்சுருந்தோம்னா வெது வெதுன்னு சூடாயிடும். அந்த தண்ணி எடுத்து அந்த வேப்பலையெல்லாம், அது வந்து பத்தினி தலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பலையை வேப்பலைன்னு சொல்ல மாட்டாங்க, பத்தினி தலைன்னு சொல்லுவாங்க. அந்த தலையை போட்டு நல்லா அரைச்சி பூசி விட்டு குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா 3 நாள் குளிக்க வச்சோம்னா அது அப்படியே இறங்கி.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல பாரம்பரிய உணவு பற்றியும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல், அதாவது நவீன அவசர வாழ்க்கை முறையில் பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சில எளிய மாற்றங்களை நம்ம வந்து செய்கிறது மூலிமா அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையை கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னா, காலை உணவில் ஒரு சின்ன மாற்றம், மைதா வெள்ளை மாவு பொருட்களுக்கு பதிலாக கேழ்வரகு தோசை. இப்போ காலையில் மேக்ஸிமம் இட்லி தோசை இதை தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதில் மைதா வெள்ளை மாவுக்கு பதிலாக கேழ்வரகு தோசை, கம்பு புட்டு, பாரம்பரிய குதிரைவாளி பொங்கல் இந்த மாதிரி வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி வெள்ளை அரிசிக்கு பதிலாக சாமை, வரகு இல்லை மாப்பிள சம்பா அரிசியை வாரத்தில் சில நாட்கள், ஒரு 2 நாட்கள், மற்ற நாட்கள்லாம் நம்ம எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த 2 நாட்கள் மட்டும் இந்த மாதிரி நம்ம மாற்றி சாப்பிட்லாம். அதே மாதிரி இயற்கை பானங்கள், காஃபி டீ. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த காஃபி டீ நம்ம வந்து குடிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு டஸ்ட்டாக உண்மையான ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப குவாலிட்டியான அந்த ஒரு காஃபி டீ பவுடர் வந்து இங்கே கிடைக்கிறதே இல்லையா, ரொம்ப ரேராக. ஸோ அப்படி நீங்கள் வந்து காஃபி டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சரியான காஃபி டீ அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட், 100% வந்து இது தான் ஒரிஜினல் டீ, இதுதான் ஒரிஜினல் காஃபி அப்படின்ற மாதிரி. ஏன்னா டீ பவுடரே வந்து டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது வந்து சரியாக வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சரியான டீ, சரியான காஃபி நீங்கள் வந்து வாங்கி குடிச்சிங்கன்னா அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் இயற்கையான பானங்கள், சுக்கு காஃபி, பனங்கற்கண்டு சேர்த்த மல்லி தண்ணீர், மோர் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து பேக்கரியில் வாங்குகிற பொருட்களை தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நிலக்கடலை உருண்டை, எள்ளுருண்டை, பொறிக்கடலை, பழங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்ணும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக பாரம்பரிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே சூப்பரான தாறுமாறான விஷயம் மக்களே. இது எல்லாமே இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெக்ரு நிகழ்ச்சி. டெக்ரு நிகழ்ச்சியில இந்த டைம் ஆனாலே டானு திவாகர் வந்துருவேன். சரி, பொதுவா டெக்ரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பீங்க அப்படிங்கறத நான் மேலோட்டமா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை பத்தி தெளிவா கேட்கறதுக்கு ஒரு புரிதல் இருக்கும். எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதல்லயே வந்து என்ன சொல்லணும்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அதனை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட் வந்திருக்கு, இப்ப புதுசா ஏதோ ஒரு ஆப் வந்திருக்கா, அந்த ஆப் எந்த விதத்துல நமக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஏதாவது டிவைஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதனை தொடர்ந்து இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கிறது, எப்படி ஆன்லைன் மோசடிகள் அதாவது இணையதள மோசடிகள் இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்றது அப்படிங்கிற மாதிரி விஷயமும், உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்டை எப்படி நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் டெக்ரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட கேட்கலாம் மக்களே. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சியில திவாகரனுடன். இதனை தொடர்ந்து இப்ப டெக்ரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான சூப்பரான ஸ்மார்ட் போன் இருக்கு தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நீங்க ஓப்போ இல்ல ரியல்மி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் அது. நம்ம இப்போ வச்சிருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை தான் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த கண்ட்ரோல் சென்டர் போய் மேலே இருந்து அதை கீழே இறக்கி அப்படி டார்ச் லைட் ஆன் பண்ணுவோம். ஆனால் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக டார்ச் லைட் ஆன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ட்ரிக் தெரியும். அது எப்படின்னு சொல்கிறேன், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அக்சசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கும், ஜெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன்ஸ்னு இருக்கும், அதை தொட்டு உள்ள போய்க்கோங்க. திரும்ப நீங்கள் கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஷேக் டு லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அங்கே டேர்ன் ஆன் ஆர் ஆஃப் டார்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இல்லைனா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுனால என்னது வகர் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டேர்ன் டார்ச் ஆன் ஆஃப்னு இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டினீங்கனாலே டார்ச் லைட் ஆன் ஆகிடும், திரும்ப ஆட்டினீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஓப்பன் கேமரான்னு இருக்குல்ல, அது வந்து என்னென்னா நீங்கள் ஓப்பன் கேமரா கொடுக்கறதுக்கு பதிலாக, கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணிங்கனாலே கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணிக்க முடியும். இது வந்து மொபைல் ஃபோன் லாக் பண்ணிவிட்டு ஆனில் இருக்கிறப்ப பண்ண முடியாது, நீங்கள் லாக் பண்ணியிருக்கிறப்ப மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். ஒருவேளை நீங்கள் வந்து மற்ற மொபைல் மற்ற கம்பெனியோட மொபைல் வச்சுருக்கீங்க, விவோ இந்த மாதிரி மொபைலாக வச்சுருக்கீங்க, அதுலேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே சோனா எஃப்எம் நம்பருக்கு உங்கள் மொபைல் மாடலை நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க, அந்த மொபைலுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக டெக்ரு நிகழ்ச்சியில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு மக்களே, பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான் மச்சான், என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
3: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
2: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
3: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
2: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
3: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
2: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
4: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், ஏராளமான விஷயம்லாம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதில் இப்போ ஒரு சமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான விஷயம் கிட்ட சொல்கிறத வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாட்டு கேட்டிங்களா, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே கால் பண்ணி கூட சொல்லலாம். கருத்துக்கள் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா பேர், ஊர் பேர், பாடல் பெயர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ இது வாக்கர் என்னோட என்னென்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு 36,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 36,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்கேன். இது என்ன ஸ்மார்ட் போன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்கோ அப்படிங்கிற நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய X8 Power அப்படிங்கிறது தான் அதோட பேர். எதுக்கு இதுக்கு பவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறப்ப கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, இதில் 10,000 mAh பேட்டரி இருக்கு மக்களே, 10,000 mAh பேட்டரி. இந்த ஒரு பேட்டரியை ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் லிமிட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 நாள் இந்த ஃபோனை நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 10,000 mAh பேட்டரி மட்டும் கொடுத்தது இல்லாமல் 100 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, 27 வாட்டுக்கு வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பிபிஎஸ் சார்ஜிங் இருக்குது, அது கூடிய பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வாரி வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டரி பேக்டு மொபைல்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன். இந்த மொபைலோட டிசைனை பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. பின்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி டுவல் கேமரா செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டோட வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய டிஸ்பிளேவே உங்களுக்கு அமோல்ட் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய கேமரா, பின்னாடி கொடுத்துருக்க கேமராவில் மெயின் கேமராவாக உங்களுக்கு வந்து 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடவே அடிஷ்னலாக இன்னொரு கேமரா 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பரான இமேஜஸ்லாம் உங்களால் எடுத்துக்க முடியும். இதுலேயே ஏஐ இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் பிளர்ராக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அதை அந்த ஏஐ வந்து சூப்பராக மாற்றி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துரும். இமேஜ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, ஏஐ இரேசர் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் வாரி வழங்கியிருக்காங்க. இந்த மொபைல் ஆண்ட்ராய்ட் 16 வெர்ஷனோட வருது, ஜியோமியோட ஹைப்பர் ஓஎஸ் 3.0 வருது. இந்த மொபைலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைல் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் அதே மாதிரி ஒரு மிட்ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட தற்போதைய விலை, அதாவது 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கூடவே 8 GB ரேம் அந்த வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா 35,999 ரூபாயாக இருக்குது. நீங்கள் இதை ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்ரோ நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும்,

107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. திவாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இருக்கான்னு பாருங்க, இது இருந்துச்சுன்னா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்கள் அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து இது வாக்கிற என்ன கேட்க போறீங்கன்னா, நீங்கள் யூபிஐ ஆப் பல ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்லலாம் வந்து பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதில் இன்றைக்கி நான் வந்து எந்த ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கூகுள் பே அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கூகுள் பே ஆப்பில் நீங்கள் பேமெண்ட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கும், கீழே அதுக்கு பக்கத்துலேயே மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட லிஸ்ட்டில் அங்கே காட்டும். நீங்கள் ஒரு பேங்க் ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ரெண்டு பேங்க் ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேமு அந்த அக்கௌண்ட் நம்பரில் இருக்கக்கூடிய கடைசி 4 நம்பர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் செக் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டிங்க அப்படின்னா உங்களை யூபிஐ பின் நம்பர் போட சொல்லும். நீங்கள் ஒன்ஸ் அந்த யூபிஐ பின் நம்பர் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் காட்டிடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து உங்களோட ரீசன்ட் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் சி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒட்டு மொத்த டிரான்சாக்ஷனும் வரும், மந்த்லி வைஸ் வரும். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அது கீழே வந்து பேமெண்ட் மெத்தடுன்னு இருக்கும், அது பக்கத்துலேயே பேமெண்ட் மெத்தடுன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் டேட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸ்டேட்டஸை தொட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஃபெயில்டு ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். எத்தனை டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃபெயில்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து யூபிஐ லைட்டை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் டேட் இருக்குது, டேட் அப்படின்னு இருக்க இந்த இடத்துல இந்த மாதத்துக்கானது கடைசி 30 நாள், கடைசி 90 நாள், இந்த மாதிரி 3 ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். கஸ்டம் டேட்டு, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும், அமௌண்ட்டை வச்சு கூட ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க ஃபில்டர்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. பாடலுக்கு பிறகு அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க
2: மச்சான்? இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல
1: மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேக்கிட்டா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது பயனுள்ளதாக இருக்குது இல்லை பயனுள்ளதாக இல்லை, இது வாக்கர் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இப்போது டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸை பற்றி சொல்லிட்டு போகலாம் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரனுடன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைலில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை அவங்களே இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்னென்னா அந்த ஆப்பை வந்து ஃபோன்லேயே இன்பில்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். இந்த ஆப் ஃபோன் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அதில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோன் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது கீழே ஆப்டிமைஸ்னு இருக்கும், அந்த ஆப்டிமைஸை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஒரு டைம் ஸ்கேன் பண்ணும், ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரைவசி செக்அப் பண்ணும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஏதாவது வைரஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை அது சொல்லிவிடும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் டன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்டோரேஜ் கிளீன் அப்புன்னு மேலேயே காட்டியிருக்கும், உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டும். அதை நீங்கள் கோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸோட டீட்டெயில்டு ரிப்போர்ட் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப்பில் எவ்வளோ இருக்குது, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ இருக்குது, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ இருக்குது, ஃபோட்டோஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, வீடியோஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, ஆப்ஸ் எவ்வளோக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். இதை க்ளீனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜை நீங்கள் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஜங்க் ஃபைல்ஸும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரேமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப் வந்து கரண்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களோட சிஸ்டமையும் பூஸ்ட் பண்ணிக்க முடியும், அதாவது உங்களோட ஃபோனையும் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்கறேனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

வாரத்தோட முதல் நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சம பேசுபொருளாக இருக்குங்க, சம வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி சம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம்ல. ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது இல்லைன்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியே இருக்க மாட்டோம், நாம் ஒரு விஷயத்தை ஒரு செயலை நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனால் செய்யாத ஒரு செயலுக்காக, செய்யாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமாக திட்டுலாம் வாங்கியிருப்போம். ஸோ இன்றைக்கி அதுதான் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்றைக்காவது எப்பயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி திட்டுலாம் பயங்கரமாக வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி வாங்கினீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி, அதாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக வாங்கின திட்டை பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இப்போது வாரத்தோட முதல் நாள் வந்து வந்தாச்சு, அது கிட்டத்தட்ட மந்த் எண்டும் ஆயிடுச்சு. நிறைய பேர் வேலைக்கெல்லாம் அப்படியே அவசர அவசரமாக போயிட்டுருப்பீங்க. அப்படி அவசர அவசரமாக போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம சேலமில் இப்போது நிறைய இடத்துல ரோடு ஒர்க்ஸ், அதாவது ரோட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, பாலம் வேலையாயிட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இந்த டைமில் டிராஃபிக் அப்படின்றது சாயங்கால டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த சாயங்காலத்தில் எது வருதோ இல்லையோ, இப்போ மழை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்குல்ல. ஸோ இந்த மழை வர டைம்லையும் டிராஃபிக் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாயங்கால நேரத்தில். குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிஎம்எஸ், பொன்னமாப்பேட்டை, அம்மாப்பேட்டை, அயோத்தியாபட்டினம், அப்படி இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா டால்மியா காலனி சைடு, அதுக்கப்புறம் டோல்கேட் சைடு, ஓமலூர் சைடில் போனீங்க அப்படின்னா அந்த ஏரியா சைடு, மேச்சேரி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் அங்கங்கே ஒரு சில டிராஃபிக்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி பக்காவாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக மாட்டி திட்டுலாம் வாங்கிடுறீங்களா அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2826.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: fucking help.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: நிறுத்தமாட்டானே.
4: ஹலோ சார், இப்போ ரீல் சென்ட் பண்ணிருக்கேன், அதை பாருங்க.
3: டேய் நீ என்னடா, 1-2 ரீல்ஸ் சென்ட் பண்ணா பரவாயில்ல, நீ பாக்குற எல்லா ரீல்ஸையும் சென்ட் பண்ற.
4: இப்போ கூட என்ன அவாய்ட் பண்றல்ல?
3: திரும்பிங்க மச்சான், நான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கேன்டா, இதுக்கு மேல எந்த ரீல்ஸும் எனக்கு அனுப்பாதடா. சோனா எஃப்எம் 107.8
5: இது பாலிப வயசு.
6: என்ன இது பாலிப வயசு?
7: நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு சில டைமில் இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டோம். நம்ம பண்ணாத ஒரு விஷயத்துக்காக நாம் ஒருத்தர்கிட்ட பயங்கரமாக திட்டுலாம் வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ அதிகமாக நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸில், ஸ்கூல் படிக்கும் போது, இல்லைன்னா வீட்டில் விளாண்டுட்டு இருக்கும் போது, சம்மர் லீவில், அந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக என்னைக்காவது யாருக்கிட்டையாவது பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கிறீங்களா மாட்டி அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உடனே ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். எப்பயாவது எங்கேயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமாக திட்டு வாங்கிடுறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். கால் பண்ணுங்கள். இப்போது தமிழ்நாடு ட்ரெண்டிங்கே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு 2 நாளாக சமூக வலைத்தளங்களில் சம வைரலாக போயிட்டுருக்காங்க. அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஜெகதீஸ்ரீ குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக செம ஃபேமஸ் ஆகிட்டாங்க, செம ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஜெகதீஸ்ரீ குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் தாய்லாண்டில் நடந்த FIM உமன்ஸ்க்கான மோட்டார் சைக்கிளிங் ரேஸில் கலந்துக்கிட்டு 3rd place வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்கிறாங்க. ஸோ இவங்க வின் பண்ணதை தமிழ்நாடு, சென்னை எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. நினச்சி பாருங்கள், மோட்டோ ரேசிங்கில் பெண், அதாவது ஒரு 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து கலந்துக்கிட்டு ஏசியா லெவலில் 3rd place வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம், கேட்கவே செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய சிங்க பெண்கள்லாம் நம்ம ஊர் தமிழ்நாட்டில், நம்ம சேலத்துலலாம் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களும் நிறைய சாதனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி சாதனைகள்லாம் பண்ணி வெளியே வரும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்டே சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயாவது எங்கேயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி யார்கிட்டையாவது பயங்கரமாக திட்டு வாங்கிடுறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது ஒரு பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமாக திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர்மா. இப்போ
4: நீங்க இருக்கீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன். பேசலாம் பேசலாம். இப்போ நீங்க என்னைக்காவது நீங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமா திட்டு எல்லாம் வாங்கிருக்கீங்களா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
4: சரி, நான் வந்து நிறைய மற்றவங்களுக்காக தான்

0: நான் மாட்டிப்பேன்.
1: ஓகே,
0: மக்களுக்கு ஏதாவது சிக்கி இருப்பாங்க, அதை நான் என் தலைமையில போட்டுக்கிட்டு நான் தான் பண்ணேன்னு நான் சொல்லி அவங்கள தப்பிக்க விட்டுட்டு நான் மாட்டிருப்பேன்.
1: ஓகே,
0: அது நிறைய எலிமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா மிடில் எலிமெண்ட்ரி எட்டாவது ஏழாவது படிக்கும் போது பேனா ஒருத்தி எடுத்துட்டு அதை எங்கேயோ போட்டுட்டான், அதை என் பேர்ல போட்டுக்கிட்டு நான் தான் எடுத்து அங்கதான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் நான்
1: வாங்குறேன்,
0: திருடி எடுத்துட்டியா அப்படின்னு. அப்புறம் நான் தான் திருட்டு பட்டம் நான் வாங்கிட்டு அப்புறம் அவளை தப்பி விட்டுட்டு ஐயோ நன்றிமன் அவங்க அந்த அந்த இது பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச வாட்டி ஐயோ நன்றிமா நன்றிமா எனக்கு இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அந்த நானும் சரிப்போ தொலைதுப்போ அப்படின்ட்டு விட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரி வேற ஏதோ புக்கு நான் இந்த புக்கு சம்பந்தமா படிப்பு சம்பந்தமானதுல தான் மாட்டிப்பேன், இல்லாட்டி வீட்டுல ஏதாவது வேலைக்கு செய்ய வேண்டியது இருந்தா அது செய்யாம விட்டுட்டாங்கன்னா அதை எடுத்து நான் செஞ்சுட்டு கடைசி எதுக்கு நீ இப்படி செஞ்சுட்டு கிடக்குற அப்படின்னு நான் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி மாட்டி இருக்கிறேன். அப்புறம் ஹை ஸ்கூல் லெவல்லயும்
1: அப்படித்தான்.
0: இந்த மாதிரி எல்லாம் நிறைய சேஷ்டைகள்லாம் இருக்குது என்கிட்ட.
1: ஓகே ஓகே, இந்த மாதிரி இன்னொருத்தவங்க ஓகே ஓகே
0: மத்தவங்களுக்காக தான் நான் வாங்கிப்பேன்.
1: புரியுது
0: நான் வந்து நான் பண்ண மாட்டேன், மத்தவங்களுக்காக தான் நான் வாங்கி கட்டிப்பேன். அப்போ அவங்கள காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு என் பேர்ல போட்டுப்பேன். அப்புறம் சொந்தத்துல கூட நான் எங்க நாத்தனாரு அந்த வகையில கூட அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சு போட்டு அப்புறம் இது எதுக்கு செஞ்சு அப்படிம்பாங்க,
1: நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: சரி சாமி, நீங்க ஒன்னு சொல்லுங்க.
1: நான் வந்து ஸ்கூல் டைம்ல தான், இப்போ அந்த பிடி பீரியட்லாம் நடக்குது அப்படின்னா அதாவது வேலை தருவாங்கல்ல, அப்போ வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் என் மேல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், அதனால அப்படி மாட்டிருக்கேன்.
0: நீங்க
1: ருக்மணி அம்மா தாதகாப்பட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமாக திட்டு வாங்கின அனுபவங்களை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, நான் மற்றவங்களுக்காக பண்ண போய் தான் வந்து மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் என்னைக்காவது ஒரு விஷயத்தை, அதாவது பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மாட்டி பயங்கரமாக திட்டுலாம் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவயச நிகழ்ச்சியில் கேள்வி வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: அதாவது ஒன்னா ரெண்டா, என்னத்த சொல்ல அப்படின்னு நம்ம தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்க எப்பயாவது எங்கேயாவது பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமா திட்டு வாங்கிடுறீங்களா அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரு எப்போ எங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா திட்டு வாங்கினாரு அப்படின்றத நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம். சோனா பெருமையின் தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும், நீங்க மட்டும்தானே வேற வந்து?
6: இல்ல இல்ல, நான் மட்டும்தானே, நான்
7: மட்டும்தான். குரு அவர்களுக்கும் நம்ம நேருக்கு இனிய மாலை வணக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் ராகவன்.
6: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அருமையா அருமையா இருக்கிறேண்ணா.
7: வேணும்,
6: நீங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருந்த மாதிரிண்ணா. உங்க வாழ்க்கையில பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமா திட்டு எல்லாம் வாங்கிடுறீங்களா?
7: பண்ணாத விஷயம் வரிசையா, அப்போ பத்திரமெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு இருந்த
6: காலங்க
7: இல்ல. இந்த பக்கத்துல முடிச்சுட்டு அடுத்த பத்திரம் அடிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன், 500 ரூபா பத்திரம்
6: வைங்க,
7: வேலை மதிப்பு அதிகமா இருக்கிற வச்சுட்டுதான் முன்னாடி வச்சு அப்படியே பின்னாடி
6: பின்னாடி
7: வரும். அதுல 1000 ரூபா பத்திரம் வைங்க, அடுத்து 500 அடிச்சிருக்க போதுல 50 ரூபா பத்திரம் ரெண்டாயிரம் வச்சு போட்டு அந்த 500 ரூபா பத்திரம் முன்னாடி அப்படி எல்லாம் அடிக்க கூடாது. அதுல
6: ஓகே,
7: அதே அப்படி அடிச்சு இது பண்றதும் இல்லாம கண்டினியூஸா வராம இந்த பக்கம் அடிச்சு ஒரு பேராக மறுபடியும் அடுத்த பக்கத்துலயும் போய் அடிச்சு. அதெல்லாம் வந்து தெரியாத வேலை தானே, இருக்கிற வேலை தான். ஒரு தெரியாத வேலை செஞ்ச மாதிரி அது வந்து அப்புறம் டைப் பண்ண, அது என்ன பண்ணி இது பண்ணிட்டேன்னு வேற இதுகளை பத்திரங்களை வாங்கி
6: ஏன்னா
7: அதுக்கு அதை கொடுத்து அப்படியெல்லாம் அந்த தவிர டைப் யாருமே ஒரு நேரம் தவற கூடும்.
6: ரொம்ப நன்றி கால் பண்ணி
7: சொன்னதுக்கு. நன்றிண்ணா.
6: திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவன நான் கால் பண்ணிருந்தாரு. அவரு வந்துட்டு அவரு பண்ணாம இருந்த ஒரு விஷயத்துக்காக மாட்டினாரு இல்ல, அதை பத்தி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்ததுங்க. சோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்க என்னைக்காவது நீங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமா திட்டு எல்லாம் வாங்கிடுறீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787710078 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்களும் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எப்பயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமாக யாருக்கிட்டையாவது திட்டுலாம் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத கேட்க செம்ம ஆர்வமாக இருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்க. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கிறேன்னா
1: பார்த்தோம்னாக்கா, சின்ன போதுல அப்போ கல்யாணத்துக்கு போனாக்கா 5 ரூபாய் 2 ரூபாய் 10 ரூபாய் தான் மொய் எழுதுவாங்க. அப்போ அப்பா இருக்கிறப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு
0: அப்படின்னாரு.
1: கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே என்ன சாப்பிட்டியா அப்படின்னாரு. சாப்பிட்டா அப்படின்னாரு. பலாரும் ரெடி ஆயிட்டாரு. பண்ணாத வேலைக்கு சாப்பிடுவேன் நானு. அப்போ உனக்கு ஏன் நான் உன்னை சாப்பிட சொன்ன, நான் சமையல் செய்யறேன், நான் வேலைக்கு போறேன், நீ பட்டினியா இருக்கூட சொன்ன, நான் சாப்பிட சொன்ன, அப்படி இல்லப்பா காசு கொடுத்துட்டு சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. எங்கனாலும் போனாலும் போடுவாங்க, சாப்பிடுவேன், எல்லாம் செய்வேன். அந்த காசு கொடுத்த உடனே காசு கொடுத்ததுக்காக நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு நினைச்சா போன சாப்பிடாம வந்தேன். பண்ணாததுக்கு அடி வாங்க அப்படின்னா சொன்னாரு. சாப்பிடுறப்போ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குடா, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னாரு. தெரியலப்பா, அதுக்கு என் பையன் அடிச்சுடும் அப்படின்னா. இனிமேல் நீ தோணினாக்கா சாப்பிட்டு வரப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னாரு. அது பண்ணாததுக்கு அடி வாங்கியிருக்கு. ஒரு அருமையான தகவல் சொல்லிட்டீங்களா?
0: சொல்லுங்கண்ணா.
1: ஒரு நண்பரை பத்தி ஒரு நண்பர்கிட்ட போய் சொல்லிருக்காரு. நானு கேட்டேன், ரொம்ப அவசரம், அவன் இல்லைன்னுட்டா என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நண்பர் வந்து இந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கேட்டானம்மா நீ தரலையான்னு, நான் எவ்வளவு முறை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்திருக்காரு. பேப்பர் எடுத்து செவத்துல வச்சுட்டு அங்க ஒரு கரும்புள்ளி வச்சாரு. இப்ப நீ பார்வம் பார்வைக்கு என்ன தெரியுது அப்படின்னாரு. பார்த்தவன அந்த கரும்புள்ளி தான் தெரியுது. இதுதான் அவ்வளவு நல்லது இருக்க வெள்ள, அது யாரு கண்ணுக்கும் தெரியாத, ஆனா அந்த கருப்பா இருக்கு பாரு, அது மட்டும்தான் தெரியும். நான் செய்தது நல்லதெல்லாம் அவனுக்கு தெரியல. என்னுடைய சூழ்நிலை என்னன்னு அவன் புரிஞ்சிருக்கணும், புரியல. அதனால அவன் என்ன சொன்னான், நான் கேட்டேன் இல்லைன்னுட்டான். அது மாதிரி நம்ம பார்க்க கூடியது அந்த வெள்ளையதான் பாக்கணும் கண்டி, அந்த கருப்பை பார்க்க கூடாது. அப்ப அவங்க சூழ்நிலை என்ன அப்படி நாம யோசிக்கணும். இவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்களும் நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னோம்னாக்கா அவங்களும் யோசிப்பாங்க. நம்ம எடுத்த உடனே பார்க்க வேண்டியது அந்த வெள்ளையா இருக்கிறதுதான், அந்த கரும்புள்ளி கிடையாது அப்படின்னு.
0: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. சோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கேங்க, கேட்டு வந்துருங்க.

0: அதாவது வாழ்க்கையில ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல, எல்லா டைமும் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எப்பயாவது எங்கேயாவது நீங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிபவயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரு என்னென்ன விஷயங்களுக்கு, அவரு பண்ணாத ஒரு விஷயங்களுக்கு திட்டுலாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: என்னுடைய
2: மாமா வீட்டுல நான் பண்ணாத விஷயத்திற்காக திட்டு வாங்கிருக்கேன். மாமா வந்து புதுசா வீடுக்கு பெயிண்ட் பண்ணாங்க. அந்த சமயத்துல என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மாமாவுடைய மகள் அவ வந்து அப்படியே சாஞ்சு அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சுக்குள் விழுந்துருச்சு. மாமாக்கு பயங்கர கோபம், யார் இத பண்ணா, யார் இத பண்ணா அப்படிங்கும் போது அவ என்னென்ன பார்த்தோன்னா மாமா நினைச்சுக்கிட்டாரு, நான் தான் அது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவ பாவம், அவ திட்டு வாங்கல, அவ அடிக்கல, அவள என்ன அடிச்சிருப்பாரு, என்னன்னா அடிக்க முடியாது, திட்டோட போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு அமைதியா இருந்தேன். அவ திட்டத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு அதனால அவ வந்து தப்பிச்சுக்கிட்டா. அதனால இது மாதிரி நான் செய்யாத ஒரு தப்புக்காக திட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கியிருக்கிறேன். பட் அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணது இல்லையேன்னா அவ காப்பாற்றப்பட்டா இல்லையா, அதனால நான் ரொம்ப பெருந்தன்மையா அந்த ஒரு விஷயத்தை அவளுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவேன்.
0: சூப்பர் சூப்பர். அந்த மனசுதான் நான் கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்குது.
2: ஆமா, உண்மையாலுமே ஏன்னா நம்ம பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வராம இருக்கணும். அந்த பாதிப்பு வராம இருக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி மத்தவங்களுக்காக திட்டு வாங்குறதுல தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறத கூட உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்க முடியதாக இருந்தது.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
2: தேங்க்யூ சோ மச் பாபு,
0: தேங்க்யூண்ணா, பை பை. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு அவரோட லைஃப்ல அவர் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக திட்டு வாங்கினாருல்ல, அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக திட்டுலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிபவயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நாம இன்னும் நிறைய விஷயங்களா வந்து பேசலாம். இன்னும் நிறைய நேர்கள்லாம் கால் பண்ணி நம்ம கூட பேச போறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு பண்ணாத ஒரு விஷயத்துக்கு திட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.
3: ஹாய், வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும். அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மாட்டி பயங்கரமாக திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு நேயர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க எந்த விஷயத்துக்கு அவங்க மாட்டி திட்டு வாங்கினாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
5: 107.8 நம் சோனா வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐயமுதூர்ல இருந்து கலைச்செல்விங்க குரு.
4: கலைச்செல்வி அக்கா மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: மாலை வணக்கம், உங்களுக்கும் அருமையா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு.
4: இங்க வந்து மழை பெய்யலக்கா, இங்க வந்து லைட்டா தான் இருக்கு.
5: இங்க முடிச்சுட்டு அவங்க வரும் பாருங்க.
4: ஓகே ஓகே அக்கா, வெயிட் பண்றோம். நீங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க மலைய. ஓகே ஓகே அக்கா. அக்கா நீங்க என்னையாவது உங்க வாழ்க்கையில பண்ணாத ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா திட்டு எல்லாம் வாங்கிருக்கீங்களா?
5: நானே நிறைய திட்டுதான் குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கணக்குல வந்து நான் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பேன்.
4: ஓகே,
5: எல்லா சப்ஜெக்ட்ல கணக்குல வந்து வீக்கா தான் இருப்பேன் நானே. அந்த டைம் வந்து நல்லா கணக்கு போட்டு பார்த்துட்டு போன கணக்கெல்லாம் வந்துச்சுட்டு பேப்பர் திருத்தி கொடுத்தாங்க பாருங்க, 60 மார்க் வாங்கியிருந்தேன் கணக்குல. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வரணும்.
4: அதுக்கப்புறம்
5: வந்துட்டு அப்புறம் திட்டான திட்டு விழுந்துச்சு, அடிக்கல திட்டு விழுந்துச்சு, நிறைய திட்டு விழுந்துச்சு. அப்புறமா டீச்சர் போயிட்டு கேட்டுட்டு இவ எப்பெல்லாம் எப்படி கணக்கு போடுறா என்ன பண்றா அப்படின்ட்டு கேட்க, இப்ப பரவாயில்லைங்க கொஞ்சம் கணக்குல எல்லாம் நல்லா கொஞ்சம் போடுறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தோம். அப்புறமா தான் சரி சரி அப்படின்னா இவெல்லாம் கணக்கு போட்டுதான் எழுதியிருப்பா போல இருக்கு, கணக்கு போட்டிருப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறமா ஒத்துக்கிட்டாங்க.
4: ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வழியா ப்ரூவ் பண்ணிட்டீங்க.
5: அந்த மாதிரி என்னை நிரூபிக்கிறதுக்குள்ள போடும் போது போயிடுச்சு. நான் பார்த்து கணக்கு போடல, மத்தவங்களை பார்த்து கணக்கு போடல, நானாதான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்றதுக்குள்ள என்ன ஒரு வழியாகி போயிட்டேன்.
4: ஓகே ஓகேக்கா.
5: அப்புறமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கணக்கு இருந்தா அப்புறம் நல்லா கொஞ்சம் போடுவேன், கணக்கு போட்டுட்டு இருப்பேன் அப்புறமா.
4: ஏன்னா எனக்கு ரொம்ப வராது கணக்கு
5: பாடம் மட்டும்தான் வரவே வராது. அந்த டைம் 60 மார்க் எடுத்ததுனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வீட்டுல உள்ளவங்களுக்கு
4: எல்லாருக்கும்,
5: இவ எப்படி 60 எடுத்திருக்கா, பாத்து காத்து அடிச்சிருப்பா, இவெல்லாம் போட்டுருக்க
4: மாட்டா.
5: அப்புறமா இல்ல இல்ல கண்டிப்பா நான் அப்படி எல்லாம் காத்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்ல. அப்புறமா ஸ்கூல்ல போய் கேக்குறாங்க, போய் எங்க அப்பா போயிட்டு இவன் டீச்சர் இவ எப்படி கணக்கெல்லாம் நல்லா போடுறாளா, எப்படி எங்க பொண்ணு அப்படின்னு போய் கேக்குறாங்க.
4: நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயாவது எங்கேயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக மாட்டி திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் எங்கே போய் அவர் செய்யாத விஷயத்துக்காக திட்டு வாங்கினாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் வணக்கம் குரு தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். நான் மாலை வணக்கம். அங்க மழை வருதானா?
1: மழையெல்லாம் இல்லைங்க, லேசா வெயில் அடிக்குது, காத்து அடிக்குது, மழை இல்லைங்க. ராத்திரி ஒரு 4 மணிக்கு மழை வந்ததுங்க.
0: ஓகே ஓகே. நான்
1: இந்த நேரம் பேஞ்சிட்டு போயிட்டு, அப்போ அவ்வளவுக்கு நல்ல மழை இல்லை, சும்மா சாரத மழை மாதிரி பேஞ்சிட்டு போயிட்டு. அங்க நம்ம ஊர்லாம் எப்படிங்க மழை?
0: இங்க வந்து நேத்து சம மழைனா.
1: சரிங்க,
0: இன்னைக்கு வந்து மழை வர மாதிரி இருக்கு, ஆனா வரலண்ணா.
1: பயிர்களும் பூரா பள்ளிக்கூடத்துக்கு போற முன்னு நெற்றியில திருநீர் வச்சிருக்கணுங்க.
0: ஓகேண்ணா, நீங்க வைக்காம போயிட்டீங்களா?
1: கவனிக்க வேண்டியது, இதை கவனிச்சு சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. அப்படி விட்டு இருந்தாருங்க. அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் திருநீர் பூசிட்டாங்க. சரி, நான் கவனம் இருந்தாங்க. ஒரு பையனுக்கு சலதோசை பிடிச்சி சளி வந்து பொழுதுனால அந்த சளியை கழுவுறதுக்காக போய் தண்ணி மூந்து அந்த விபூதியும் ஜெயிச்சு அழிச்சிட்டு வந்துட்டாரு.
0: ஓகேண்ணா. அப்புறம்
1: ஆமாங்க, அப்புறம் வந்து அவரு குறைச்சு நானும் அதை கவனிக்கல. அப்புறம் ஆசிரியர் வந்து நின்று பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, இந்த பையன் நெத்தி மட்டும் இல்ல திருநீர் இல்லைங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு கஸ்தூரி, என்ன எல்லாத்த நெத்தியில திருநீர் இருக்குதா பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க சார், எல்லாத்த நெத்தியிலும் திருநீர் இருக்குதுங்க பாத்து அப்படின்னு.
0: ஓகேண்ணா.
1: ஏன்னா எங்கிட்டவே போய்க்கிட்ட சரியா இருந்துச்சு. நீ பொய்யா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு என்ன சரியான முறையில திட்டிட்டாரு. திட்டதோட விடலைங்க. சாதி கொத்து 16 சாதி ஒரு கொத்து சாதி வச்சிருப்பாருங்க. அது எரிஞ்சா இருங்க என்னைய
0: எரியும்
1: போது நான் இப்படி கீழே தலை குமிங்கும் போது கரெக்டா என்னுடைய தலையில வந்து அந்த சாதி கொத்து விழுந்து ஒரு சாதி அப்படியே தலையை அப்படியே காயம் பண்ணி கொடுத்துங்க.
0: ஓகே ஓகேண்ணா.
1: காயம் பண்ணி அப்படியே ரத்த கொட கொட கொடுன்னு ஓடிடுங்க. அப்புறம் ஓடி வந்து அவரே பாத்துட்டாரு, எனக்கு தெரியல. அவரே வந்து பார்த்து

0: ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி.
1: டவர் நாம சேசாருமே அது என்னங்க அப்படின்னா வந்து அவர்கிட்ட மணி கட்டுக்கிட்டோம்னா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த பொய்ய இல்ல உண்மையு நாம் நிரூபிக்க பார்த்தோம் அப்படின்னா பெரம்பு எடுத்தாருன்னா பெரம்பு பேசி போடுவாருங்காச்சி.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா
1: ரொம்ப நல்ல மனிதருங்க அவரு.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணாத ஒரு விஷயத்துக்காக திட்டெல்லாம் வாங்கிருப்பீங்களா அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோன எஃப்எம்ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாட்டுலாம் வந்துட்டு இருக்கு, பாட்டை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் ரமேஷ், பால்கனில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
1: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
0: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
1: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
0: ஓகேடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
1: என்ன கேள்வி கேட்க போற?
0: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
1: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
0: பால்கனி.
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
2: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நேயர்கள் கிட்ட அவங்களோட கருத்துக்களை பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரெண்டிங்கான விஷயங்களும் பேசியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்கல்ல, அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஸோ இவங்களோட ஜேர்னி அப்படியே வந்து பேசலாமா ப்ரோ? நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு வீடியோ அவுட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ இதெல்லாம் தெரியாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகிற போகல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
8: அசால்தான் சொல்லுவாங்க, ஒரு வீடியோ தாண்டா அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுறாங்க. நீ என்னப்பா ஒரு வீடியோ பண்ணால் 5000 வருது 4000 வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த 4000 பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்குது ப்ரோ. எப்படின்னா தூக்கமே இல்லை, இப்போல்லாம் ஷெட்யூல் மாதிரி ஆயிடுச்சு. தூங்குறதே காலையில் 5 மணிக்கு, அதே ஷெட்யூல் மாதிரி ஆயிடுச்சு. டெய்லியும் அந்த ஒர்க் பண்ணி பண்ணி என்ன ஆச்சுன்னா, தூக்கம் வரதே 5 மணிக்கு, பாட்டி மார்க்கெட் போய் எழுந்திருப்பாங்க, நான் தூங்குவேன், அப்படி மாதிரி ஆயிடுச்சு ஷெட்யூல். மறுபடியும் காலையில் 10 மணிக்கு
9: வீட்டில் சாப்பிட்டு பல மாதம் ஆகுது. ஊருக்கு வந்தால் 2 நாள் இருப்பேன், 2 நாள் 1 நாள் இருப்பேன்,
2: 2 நாள் ஷூட்டில் தான் இருக்கும்,
9: ஷூட்ல கிளம்பிடும். அவ்வளோ
2: கண்டிப்பாக எனக்கும் புரியுது ப்ரோ, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ வந்து அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படின்றத. இப்போ நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்க இந்த மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. நமக்கு வந்து தெரியும் இது என்ன, சும்மா 1 நிமிஷம் வீடியோ தானே, 30 செகண்ட் வீடியோ தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆடியன்ஸாக அப்படி தான் வந்து தோணும். ஆனால் அந்த ஒரு 30 செகண்ட் வீடியோக்கு பின்னாடி, 1 நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுப்பாங்க, நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அவுட் கொடுக்குற சோஷியல் மீடியா கிரியேட்டரும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சோஷியல் மீடியா கிரியேட்டரை பார்க்குறீங்க, அவங்களோட கண்டென்ட்டு உங்களுக்கு உண்மையாலே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து கொடுங்க. அது வேற லெவலுக்கு அவங்களை வந்து மோட்டிவேஷனல் வந்து கொடுக்கும். ஸோ அவங்களை டிமோட்டிவேட் வந்து பண்ணாதீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சுவை டாக்ஸ் இந்த டீம் கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.7

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம பாஷா பிரதர், அதுக்கப்புறமா அப்பாஸ் பிரதர் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸ்க்ராச்சிலேருந்து ஆரம்பித்து இவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னா, நாங்கள் வந்து ஒர்க் பார்ப்போம், ஒர்க் முடிச்சுட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம், எங்களுக்கு டைமே வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ வீட்டில் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் எப்படி பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க?
1: வீட்டிலாம் வரப்போலாம் திட்டுவாங்க. நான் வீட்டில் ஒரு வேலை கூட சாப்பிட மாட்டேன், எதுக்கடா வர அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
2: ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்தோடனே இவன் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம தேர்ட் பர்சனுக்கு தேட தேவையில்லை வீடியோ எடுக்க. இவன் கோயம்புத்தூர்ல வந்த நைட்டே அப்படியே ஷூட் எடுத்துருவோம், ஒரு ஷூட்டு
1: பஸ்ல இருந்து இறங்கினோடனே ஒரு ஷூட் எடுத்துட்டு வந்துடும், அப்படியே
2: டின்னர் ஷூட் எடுத்துருவோம், காலையில் ஒன்று லஞ்சுக்கு ஒன்று அப்படின்ட்டு ஒரு ஏழு எட்டு வீடியோ ஸ்டாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஏழு எட்டு வீடியோ நம்மளுக்கு பிடிக்காத கடையும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த கடையை.
0: என்ன மட்டும் சொல்றீங்க, இப்போ டேஸ்ட் வந்து நல்லா இல்லை வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோ நீங்க போட மாட்டீங்களா?
1: போட மாட்டா தான் நாங்க போடுவோம், சரி
2: ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படியே
0: போடுங்க. இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா எப்பயாவது எங்கேயாவது நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ணாத விஷயத்துக்கு திட்டு வாங்கினாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவனண்ணா, சென்னையிலிருந்து தாமோதரன் அண்ணா, அதுக்கப்புறமா வந்து மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, அதுக்கப்புறம் வந்து திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செய்யாத தப்புக்காக திட்டுலாம் வாங்கியிருந்தாங்கல்ல, அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து போனுச்சு. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சேலத்தில் மழை வர மாதிரி நிறைய இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்கள்ல லைட்டா தூரலும் வந்துட்டு இருக்கு. நீங்க வெளியே போற பிளான்லாம் இருந்தது அப்படின்னா எப்பயும் சொல்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம், நாளைக்கு பேசலாம். ஸோ இங்க இருந்து இப்போ நான் கிளம்புறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இருளை உருவாக்கியவனை விட்டுவிட்டு ஒளிரும் சுடரின் மீது பழி போடுவது ஒருபோதும் நீதியாகாது. அதாவது வன்முறை செஞ்சவங்களுடைய மனநிலையை கண்டிக்காம பாதிக்கப்பட்ட பெண் மீதே பழிய திருப்பி விடக்கூடிய அந்த மனநிலை ரொம்ப அநீதியான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவோம். இதனால குற்றவாளிகளுக்கு தான் மேலும் துணிச்சலை வந்து தர ஆரம்பிக்கும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு நேயர்களாகிய நீங்க 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. என்ன கேள்வி ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: பாடல் வந்துட்டு இருக்கு நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி. வணக்கம்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: வானொலியில்
3: வெறும் 13 வயசுல உலக ஜாம்பவான்களை வீழ்த்தி ஆசிய விளையாட்டு போட்டியில ஒரே தொடர்ல 4 பதக்கங்களை குவிச்சு நம்ம தேசத்தை மட்டும் இல்லாம உலகத்தையே அதிர வச்ச ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீர்லே. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல வந்து 2005 பிறக்கக்கூடிய ஒரு பொண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷா சிங். இவங்களுடைய அப்பா வந்து கார்பந்து வீரரா இருக்கக்கூடிய சச்சின் சிங் தான் வாழ்க்கையில் சவால்கள் வர ஆரம்பிக்குது. மனுபாக்கர், ஹீனா சிந்து மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த மூத்த ஒலிம்பிக் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக விளையாட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ சின்ன வயசுலேயே வந்து புகழாரம் வெளிச்சம் இதெல்லாம் ஏற்பட எதிர்பார்ப்புகளும் அவங்க மேல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. அதையும் தாண்டி தீவிரமான மனக்கட்டுப்பாடு, இதுவே வந்து ஒரு சிக்கலா இருக்க ஆரம்பிக்குது. துப்பாக்கி சுடுதல் அப்படின்ற ஒரு விளையாட்டுல இதய துடிப்பையும் மூச்சு காற்றையும் வந்து ஒரு முறைப்படுத்தி மில்லி மீட்டர் கூட பிசுங்காம சுட வேண்டிய ஒரு உச்சக்கட்ட மனநிலை முன்னணி துப்பாக்கி சுடும் வீராங்கனையா நம்முடைய ஈஷா சிங் வளர்ந்ததுனால இவங்களை பாராட்டி இந்திய அரசு இவங்களுக்கு வந்து நாட்டினுடைய மிக உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வயது என்னவோ, உங்களுடைய அனுபவம் எவ்வளவோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுடைய பார்வை இலக்கு மீது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்பேற்பட்ட சவால்களையும் உங்களால வெல்ல முடியும் அப்படின்றத ஈஷா சிங் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு உங்களுடைய இலக்க நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உச்சமே உங்களுடைய விரல் நுனியில் இருக்கும் அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சிகள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

என்ன பகிர்ந்து வாழ்க்கையில பலவிதமான சவால்கள் அப்படின்னு அதுல ஒரு சவால் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை முறை சவால் தான். அதாவது வயது ஆக ஆக அவங்களால நடக்கவே முடியாது, அந்த மாதிரி நடக்க முடியாம இருக்கு அப்படின்னு போது அந்த நேரத்துல கீழே வழுக்கி விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அப்படி வழுக்கி விழாம இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்க நடைமுறையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க, இல்ல இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து ஒரு உறுதியான சுவர் இல்லைன்னா நாற்காலி பின்பகுதியை பிடிச்சுக்கிட்டு ஒரு காலில் மட்டும் லேசா தூக்கி 10 வினாடிகள் நிக்க ஆரம்பிக்கணும், பிறகு அடுத்த காலுக்கு மாத்த ஆரம்பிக்கணும். அதாவது எக்ஸசைஸ், சோ எக்ஸசைஸ் தான் நான் சொல்ல போறேன். சோ அதுக்கப்புறமேட்டு வந்து தரையில ஒரே நேர்கோடா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு காலுக்கு பின்னாடி ஒரு கால் வைக்கணும். அதாவது ஒரு கால் வச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த கால வந்து குதியங்கால் வந்து இருக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம கோவில்லாம் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 40 வயது 50 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்கள் ட்ரை பண்றது மூலியமா உங்களுடைய கால்கள் இருக்கு இல்லையா, கால்கள் வலிக்கு விழாத மாதிரி தடுமாறாத மாதிரி நேரா நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பிரிட்டிஷ் மருத்துவ இதழ் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு விரிவான ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாரத்துக்கு 3 நாட்கள் சமநிலை மற்றும் பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்யக்கூடிய முதியவர்களுக்கு வந்து கீழே விழறதுனால ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு அபாயம் வந்து 61% பெருமளவு குறையுது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால உடற்பயிற்சி அப்படின்றது யங் வயசுல, அதாவது உடல் எடை அதிகமா இருக்குதுன்ற காரணத்துக்காக நாம வந்து பயன்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது, நம்முடைய உடலை சமமா எப்பயுமே சேஃபா இருக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்காகவும் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து கண் பார்வை பரிசோதனை அப்படின்றது 40-50 வயது கடந்த இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் பண்ண ஆரம்பிக்கணும். கண்ணில் புறை ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னா பார்வை மங்க ஆரம்பிக்குது அப்படின்னு போது தரையில மேடு பள்ளங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தெரியாம கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் நேர ஆரம்பிக்கும். அதனால வருஷத்துக்கு ஒரு முறை கண் பரிசோதனை அப்படின்றது பண்றது அப்படின்னு ரொம்ப அவசியம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது கேட்டு இருக்கீங்க, இல்லை பெண்களுக்காக வந்து நிகழ்ச்சியா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய 40-50 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூட்டிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு டைம் கண் பரிசோதனை இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதெல்லாம் பண்றது மூலியமா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து கழுத்து நரம்பு பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நாற்காலியில் படுத்துக்கிட்டு இல்லைனா வந்து நைட்ல படுக்கும் போதும் சரி, கழுத்தை வந்து லெஃப்ட் ரைட்னு வந்து நல்லா திருப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த டைம்ல கூட வந்து அந்த காதில் இருக்கக்கூடிய சம அளவு திரவம் இருக்கு இல்லையா, அது வந்து சீரா வைக்க ஆரம்பிக்கும். அதனால சமநிலை திரவம் அப்படின்றது சீராவே இருக்க ஆரம்பிக்கும். இதுல ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துறேன், சுவரையோ இல்ல நான் வந்து சேரையும் பிடிக்காம நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து கீழே வலிக்கு விழுறதுக்கான ஒரு காரணமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பை கடைபிடிக்கிறதுல எந்த விதத்திலையும் வந்து சமரசம் பண்ணக்கூடாதுன்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். அதனால 40-50 வயது கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய நீங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்குடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படி ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை நாட்களில் ஒவ்வொரு நாளும் கடக்கிறாங்க அப்படின்போது அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எப்படி வெற்றிகரமாக அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு நாளும் புன்னகையோடு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த சவாலான விஷயத்தை தன்னோட கையில் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கா, ஒரு பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேச போறாங்க. யார் எங்கிருந்து பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், என் பேர் சவிதா. நான் கணபதி சூப்பர் மார்க்கெட், கணபதி காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபன் ஃபிட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே என்னட்ட மினி ஹாலும் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, டீ ஷாப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
5: இன்னைக்கு நம்ம கூட நம்ம பகுதியில் யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இல்ல 2-3 பிஸ்னஸை தன் வசம் வச்சிருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சவிதாக்கா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர்ல உடையார்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து கணபதி சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அக்காட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போறோம். சவிதாக்கா, இப்போ நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி எல்லா பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலுமே சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வீட்டிலேருந்தே பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸ் அவங்களே ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்கக்கா?
6: எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்போ சும்மா உட்காந்துடக்கூடாது. நீங்கள் வந்து ஒன்று லேர்ன் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்கள் கற்றுக்காமல் அமைதியாக வீட்டில் சரி ஓகே உட்காந்துடலாம் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கவே முடியாது. நீங்கள் என்றைக்கு நம்ம உட்காந்துட்டோமோன்னு தோணிடுச்சோ அன்றைக்கி நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்சு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பெருசாகவே தெரியவே தெரியாது. எதையோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, சும்மா மட்டும் உட்காந்துடக்கூடாது.
5: அதாவது பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது ஆன்லைன்லயா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவிலேயா இருக்கட்டும், இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்தே வந்து கைத்தொழில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அது மூலியமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக வந்து நீங்கள் உங்களுக்கு அன்றாட தேவைகள் இருக்கு, அன்றாட செலவுகள் இருக்கு, அதெல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவே தோணவே தோணாது, ஒரு இடத்துல உட்காந்துருக்கவே தோணவே தோணாது, அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதிகமாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. நானுமே அதான் சொல்லுவேன். ஏன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்ற ஒரு பழமொழியாக இருக்கட்டும், கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அதிகமாக கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய வருமானமாக இருக்கட்டும், நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய பர்சனலாக க்ரோத் ஆகுது அப்படின்றது அதிகமாக ஆகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அதனால கற்றுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத எந்த ஒரு இடத்துலையும் விட்டுறக்கூடாது, குறிப்பாக பெண்கள் விட்டுறக்கூடாது அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் நம்ம சவிதா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணாம பகுதியில யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிதாக்கா தான். சோ சவிதாக்கா வந்து நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியில வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறமேட்டு குழந்தைகளுக்கான ஃபன் ஃபிட் அதை வச்சிருக்காங்க, அதையும் தாண்டி ஒரு காஃபி ஷாப், இது எல்லாமே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு பெண்ணா இருந்து அவங்க வந்து இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சவிதாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சொல்லியிருந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தியா இருக்கட்டும் இல்ல மொபைல் போன் பயன்படுத்தியா இருக்கட்டும் எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேலைக்கு போறதுக்கு எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பல பெண்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கிறாங்க, ஆனா அதை வச்சு வந்து அவங்க மணி ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து நிறைய கத்துக்கிறாங்க, ஆனா அதை தாண்டி வெளியில அவங்க வந்து போய் பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவே வந்து ஒரு சவாலா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விலைவாசி எல்லாம் ஏறி ஆரம்பிச்சு குடும்பத்துல ரெண்டு பேர் வேலைக்கு போனாதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு போது இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பிசினஸ் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பினான்சியலா ஒரு பொண்ணு இண்டிபெண்டா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லுங்க, எல்லா பெண்களும் பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் கா?
5: பினான்சியலா வந்து இண்டிபெண்டா இருக்கலாம், பட் அவங்களுக்கு அந்த லிமிட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து இது இது இது தேவை, இந்த இடத்துல இந்த இது நம்மளுக்கு தேவைன்ற போது மட்டும்தான் அதை வந்து நம்ம அந்த இடத்துல ஃபினான்ஷியலாக யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்காமல் இது பண்ணி பார்க்கலாம், இது பண்ணி பார்த்தா என்ன வருது, பண்ணால் என்ன, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, கரெக்டான ஒரு லைனில் நம்ம போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம யோசிச்சு அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு தெரியும். பட் ஆனால் அதுக்கான அது இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு ஒரு பீரியட் வந்து நம்ம அதுக்காக எஃபர்ட் போட்டு சர்ச் பண்ணணும். அந்த சர்ச்சிங் பீரியடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான இடத்துல போயிட்டுருக்கோமா, கரெக்டான லைனில் தான் போயிட்டுருக்குமாங்கிறத ஒருத்தருக்கு ரெண்டு தடவை வந்து யோசித்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது.
4: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதாவது பெண்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதையும் தாண்டி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில் இருக்குது, ஆனால் கரெக்டான ஸ்கில்லை சூஸ் பண்ணி இதை நாம் எடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்க ஆரம்பிக்குது. ஒரு சிலர்லாம் வந்து ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருக்கக்கூடியவங்களாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துறாங்க, ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து சவால்களாக இருக்க ஆரம்பிக்குது. ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு சிலர்லாம் வந்து வேணாம் இதுக்கப்புறம் பிஸ்னஸே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எவ்வளோ ரீச் ஆகும், நம்ம அடுத்தடுத்த வருஷத்தில் நம்ம என்னவாக போகிறோம், நம்மளுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற ஐடியா எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரியராக பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மூலிமா ஃபினான்ஷியலாக ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றத அக்கா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்கக்கா சவிதாக்கா, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேயர்களே, அதுக்கு முன்னாடி இப்போ உங்க கூட பேசுறதுக்காக சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஸ்ரீஹரணி வந்துட்டாங்க. ஸோ நான் இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அண்ட் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள் பிடிக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அணில் வந்து விளையாடிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மேஜிக்கல் ட்ரீயை வந்து பார்த்துச்சு. அந்த ட்ரீ வந்து எப்படின்னா, யார் அந்த ட்ரீ கிட்ட வந்து 3 தடவை அவங்களோட பேரை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை கேட்குறாங்களோ அதை வந்து அந்த ட்ரீ கொடுக்கும். அண்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த ட்ரீக்கு. என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கோ, யார் யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரத்தை வந்து அந்த ட்ரீ கொடுக்கும். அப்போது அணில் என்ன பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம அந்த ட்ரீ கிட்ட போய் ஏதாச்சும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஸோ அதே மாதிரி அணில் வந்து தன்னோட 3 தடவை பேரை சொல்லி, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்பயுமே சண்டை வரக்கூடாது, அண்டு சாப்பாட்டுக்கு நாங்கள் நிறைய இடங்களுக்கு போய் அலைஞ்சிட்டே இருக்கோம், ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஈஸியாக சாப்பாடு கிடச்சிடணும் அப்படின்னு 2 விஷயத்த கேட்டுச்சு. அதே மாதிரி அந்த ட்ரீயும் அணில்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் அவங்களோட தேவைகளை மட்டும்தான் கேட்ட மிருகங்களை நான் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து ஒரு வரத்தை வந்து கேட்குற, ஸோ அதனால் நான் இதை கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நம்ம எப்பயுமே சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக தான் இருக்கணும், மற்றவங்களை பற்றியும் கொஞ்சம் யோசித்து பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்க நேம்?
2: வர்ணிகா ஸ்ரீ.
1: வர்ணிகா ஸ்ரீ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: யுகேஜி.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜிடா ஸ்கூல்.
1: வெரி குட். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கங்களா? யார் யாரெல்லாம்? அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க போலியே, சொல்லுங்க.
2: வர்ணி, ஹன்விகா, விஷ்ணுஷ்வா, ஸ்ரீநிதி, தன்யா, அதுக்கப்புறம் கேசவனிலானி.
1: ஓஹோ, சரி, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க ஜாலியா விளையாடுவீங்க தானே ஸ்கூல்ல?
2: விளையாடுவோம்.
1: ஓகே, என்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
2: பால்
1: வச்சு விளையாடுவீங்களா? ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து வர்ணிகா ஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. மறக்காமல் பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: தீபம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
5: போது ஒரு நல்ல சென்டரில் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க சென்டரில் போகணும். உடனே அடுத்தடுத்து சென்டர்னு மாற்றக்கூடாது. ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேயே நம்ம கண்டினியூ பண்ணணும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அங்கே இப்போது ஏதாவது நமக்கு தொந்தரவு ஆகுது, குழந்தைக்கு தொந்தரவு ஆகுது, இல்லை அம்மாவுக்கே தொந்தரவு ஆகுதுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி சென்டராக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல போகிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு இடத்துல, இல்லை குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவுனாலும் வந்து சேஃபாக கொண்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா விதமும் நம்ம வந்து யோசிக்கணும். அப்புறம் டெலிவரி டைமில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம் அதெல்லாம் நம்ம வந்து டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அறிவுறுத்துவாங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது குழந்தை கன்சீவாக இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து டெலிவர் ஆகிற வரைக்கும் ஒரே ஹெல்த் சென்டரில் நம்ம காமிச்சு அந்த ஒரு ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் டாக்டரோட ப்ரிஃபரன்ஸுமே கூட அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட மருத்துவர் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரு கவனத்தில் வச்சு இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலாக கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீ கூட. அடுத்ததா இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வர்ணிகா ஸ்ரீ கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்கள்

0: ஓகே ஓகே, சரி, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? யார் யாரெல்லாம் போனீங்க?
1: எல்லாருமே கூட்டி போனோம்.
0: எல்லாருமே போயிருந்தீங்க. சரி, அங்க என்னென்னலாம் பாத்தீங்க?
1: ராபி, ஃபிஷ், அனிமல்ஸ், கவ்.
0: ஓஹோ, சரி. அப்புறம்
1: போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்.
0: போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்களா? சரி ஓகே. ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: ஸ்நாக்ஸ்.
0: ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்கள் சொன்ன உடனே நானுமே அப்படியே இமேஜின்லாம் பண்ணி அது வரைக்கும் போயிட்டேன், அப்படியே கேரளா வரைக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, எனக்காக ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்கிறீங்களா? ம், சொல்லுங்கள்.

0: சரி.
1: ஓஹோ, சூப்பர் சூப்பர். கேட்ட உடனே டக்குன்னு அவ்வளோ அழகா ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்லிட்டீங்களே. சரி, இந்த ரைம்ஸ் யார் சொல்லி கொடுத்தா?
0: சுமதி மேம்.
1: சுமதி மேம், ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வர்ணிக்கா கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணி சொல்லக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். இப்போ பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்ககிட்ட ஒண்ணு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: மறக்காம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ சொல்லுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: அப்படின்ற விஷயத்துல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 பேருமே ரொம்ப அருமையா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ 10 பேருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் 10 பேர் வந்து நல்ல டாப்பரா இருப்பாங்க. இன்னும் 10 பேர் வந்து சில விஷயங்கள் மேல பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது மேம்? அவங்களோட தனித்திறமையை எப்படி ஐடென்டிஃபை பண்றது மேம்?
5: படிப்புல பின்தங்க இருக்க மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டியா தேர்வுகள் வைக்கலாம். இது கல்வி சார்ந்தது. இது இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாணவனுடைய திறன் என்ன? சில பசங்க நல்லாவே படிக்கவே மாட்டாங்க, ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா அழகா டிராயிங் வரைவாங்க. அப்ப அவனுக்கு அந்த டிராயிங்ல கொண்டு போகலாம். சில பசங்க அந்த டிராயிங் வரைய மாட்டாங்க, ஒண்ணு மாட்டாங்க, கிளாஸ்க்கு ரெகுலரா வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு பொருளை அசம்பிள் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பையன் பேர் கொடுப்பான். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கோ என்ன பண்ணுவோம், ஏன்னா நீ படிக்கவே மட்டும் உனக்கு எப்படி செய்ய தெரியும் அப்படின்னா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு பேட்டரி வாங்கி செட் பண்ணி ஒரு லைட் இருந்த மாதிரி அதை மாதிரி கொண்டு வருவான். அப்ப அவனுக்கு அந்த சயின்ஸ் திறமை அது இருக்கு. அதன் வழியே அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதுல அவனை கொண்டு போகலாம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியா மேம் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அவங்களோட அந்த தனித்திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல நம்ம ஃபோக்கஸ்டா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அவங்களோட ஃபியூச்சருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வர்ணிகா ஸ்ரீ கூட பேசிடலாம். வர்ணிகா, அவங்களுக்கு இந்த ரைம்ஸ் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது யார் சொல்லி கொடுத்தா? செம்மையா இருந்துச்சு. சுமதி மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே ஓகே, வெரி குட். சரி, சுமதி மேம் உங்களுக்கு பிடிக்குமா? ஓஹோ, அப்ப ஜெயந்தி மேம் நீங்க முடிக்கிறது பார்த்தா ரெண்டு பேரும் பிடிக்கும்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்? இவங்களும் ஜாலியா பேசுவாங்க, அவங்களும் ஜாலியா பேசுவாங்களா? ஓகே ஓகே, சரி. அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப ஜாலியா சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர் நீ கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ஏதாவது ஒரு மலை மேலே ஏறி பார்த்தாலே வாவ், என்ன ஒரு அழகான வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 5000 மீட்டருக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையோட உச்சியில் நின்னா எப்படி இருக்கும்? சுத்தியுமே பனி, கீழே மேகங்கள், முடிவே இல்லாத மலைத்தொடர்கள். அப்படி ஒரு பிரம்மாண்டமான மலை தான் ஸ்காரா. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் இந்த ஸ்காரா மலையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களே, ஸ்காரா அப்படின்ற இந்த மலை ஜார்ஜியா நாட்டோட மிக உயரமான சிகரம். கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 5203 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஜார்ஜியா மற்றும் ரஷ்யாவோட எல்லைப்பகுதியில் காகசஸ் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. ஸ்காராவை பற்றி கேட்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம கவனத்தை இருக்குது. இது தனியாக நிற்கக்கூடிய ஒரு சின்ன மலை இல்லை. பெசங்கி சுவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சுமார் 11-12 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை முகட்டோட உயரமான பகுதியாகவும் கிழக்கு முனையாகவும் ஸ்காரா இருக்கு. இந்த பகுதி முழுசுமே பனிப்பாறைகள் அதிகம் நிறைஞ்சிருக்கு. அதனால ஸ்காராவை பார்க்கறதுக்கே ஒரு தனி அழகு இருந்தாலும் அதை ஏறுறது மலையேறவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு மலையோட அடிவாரத்தில் நிற்கிறீங்க. உங்கள் முன்னாடி 1000 கணக்கான மீட்டர் உயரத்துக்கு பாறைகளும் பனியும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான சிகரம் இருக்கு. மேலே போக போக பாதை இன்னும் கடினமாகுது. ஒரு தப்பான ஸ்டெப்பு கூட, ஒரு சின்ன கவனக்குறைவு கூட மலையேற்றத்தையே ஆபத்தான அனுபவமாக மாற்றிடலாம். ஸ்காராவோட ரஷ்ய பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு முகம் மட்டும் சுமார் 1500 மீட்டர் உயரம் கொண்டது. அங்கே பல கடினமான பாரம்பரிய மலையேற்ற பாதைகளுமே இருக்கு. அப்படிப்பட்ட மலையை முதல் முதல்ல யார் ஏறினாங்க தெரியுமா? 1888வது வருஷம் ஆங்கிலேய மலையேறவர் ஜான் கார்போர்த் காக்கின், சுவிஸ் வழிகாட்டிகளான உல்ரிச் ஆல்மர் மற்றும் கிறிஸ்டியன் ரோத் இவங்க எல்லாருமே சேர்ந்து குழுவாக இந்த இடத்த ஏறினாங்க. அது எந்த பக்கம் தெரியுமா? வடகிழக்கு முகடு வழியா. அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன தொழில்நுட்ப வசதிகள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மலையேறவங்களுக்கு சிறப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், வானிலை தகவல்கள் அப்படின்னு பல வசதிகள் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெரிய மலையை ஏறுறது அப்படின்றது உண்மையிலேயே மனிதனோட உடல் வலிமையையும் மன உறுதியையும் சோதிக்கக்கூடிய ஒரு பயணமாக தாங்க இருந்திருக்கு. ஸ்காரா ஒரு மலை மட்டுமே இல்லை, அது இயற்கையோட பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு உயரமான இடம்தான். அதோட சுற்றுப்புறம் பனிப்பாறைகளால் நிறைஞ்சது. வடக்கு முகம் செங்குத்தானது. முதலேற்றம் நடந்தது 1888. இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா ஸ்காரா ஏன் மலையேற்ற உலகத்தில் ஒரு முக்கியமான சிகரமாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நேர்களே, இந்த மலையை பார்த்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கலாம். உயரம் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒரு இலக்கு வச்சோம் அப்படின்னா அந்த இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம் அப்படின்றது தாங்க. மலை எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அதை அடைய முதல் அடி எப்பயுமே கீழே இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் சில இலக்குகள் ஸ்காரா மாதிரி இருக்கலாம். தூரமாக தெரியும், கஷ்டமாக தெரியும், இது நம்மால் முடியுமா அப்படின்னு தோணலாம். ஆனால் ஒரு அடி, அதுக்கப்புறம் இன்னொரு அடி, இப்படியே தொடர்ந்து முயற்சி செஞ்சால் அந்த உயரத்தையே நம்மளால் ஈஸியாக நெருங்க முடியுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, இப்ப நான் சமீபமா ஏற்காடு பகுதிக்கு போயிருந்தேங்க. ஏற்காடு பகுதிக்கு போயிருந்தப்போ காக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த பொன்ராஜ் அண்ணா வந்துட்டு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நானுமே அங்க போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு எனக்கு கிடைச்சது. அங்க நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சாரல் மழையாக இருந்ததுங்க. மழை பெஞ்ச மாதிரியும் இல்லை, பெய்யாத மாதிரியும் இல்லை, அதை பனிமூட்டம்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. போகக்கூடிய வழியில் ஒரு காட்டெருமையை பார்த்தேன். பார்த்ததும் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே அமைதியாக நின்றுட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அது போயிடுச்சு. அது போன உடனே டைரெக்டாக காக்கம்பாடிக்கு கிளம்பிட்டேன். காக்கம்பாடியில் போய் அங்கே இறங்கினோடனே பொன்ராஜ் அண்ணாவை பார்த்து சந்திச்சு ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னெலாம் கேட்டுட்டு அப்புறம் மக்களோட பேச தொடங்கினேன். அங்கே முதல்ல சுமதி அப்படின்ற ஒரு அக்கா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். அவங்களும் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர்?
5: சுமதி.
4: எந்த ஊர்?
5: காக்கம்பாடி.
4: எத்தனை வருஷமா காக்கம்பாடியில?
5: நான் பிறந்ததுல இருந்தே இருக்கேன் இங்கே தான்.
4: பிறந்ததுல இருந்தே? நீங்க பிறந்ததுல இருந்து இருக்கீங்க அப்படின்னா இங்க வந்து முதல்ல இருந்த கிளைமேட்டுக்கும் இப்ப இருக்க
5: கிளைமேட் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் பாருக்கு. கிளைமேட்டை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல அவ்வளோ.
4: அப்போ இருந்த விலைவாசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கும் என்ன?
5: அப்போ இருந்த ரேட்டுக்கு இப்போ எதுவுமே வாங்க முடியாது, அதுதான் பெரிய விஷயமே. இப்போ அப்போ 10 ரூபான்றது இப்போ 20 ரூபா விலைவாசியில் இருக்குது. எக்ஸ்டர்ன் ஆகி தான் இருக்கே தவிர கம்மியாக இல்லை. மற்றபடி எதுவும் சொல்கிற அளவுக்கு
4: இப்போது வந்துட்டு இங்கே காக்கம்பாடி கிராமத்தில் என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது? ஆல்ரெடி உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள்லாம் தேவையாக இருக்குது?
5: எங்களுக்கு வந்து ரேஷன் கடை முக்கியமாக வேணும். இங்கேருந்து இடம் நல்லன்னு இல்லை, காலையிலையும் ஈவினிங் மட்டும்தான் பஸ்ஸு. இடையில மதியம் ஒரு பஸ் அனுப்பிவிட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொடைச்சேடு டு ஏற்காடு பள்ளிக்கூட வசதி 1-5 முடியாக இருக்குது. இன்னொரு 6-8 முடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.
4: அங்கன்வாடி எல்லாம் இருக்குங்களாக்கா?
5: அங்கன்வாடி இருக்குது, அது வந்து ப்ரைவேட்டு இதில் தான் இருக்குது. வாடகை கொடுத்து தான் இருக்கும், கவர்மெண்ட் பில்டிங் கிடையாது.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க நேர்களே. அந்த அங்கன்வாடி பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக டேர்னிங்லேயே இருக்குது. அவங்க கிட்ட பேசின வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல 2-3 லாரிகள் வந்து கவர்ந்துருக்கு, அதனால வந்துட்டு அந்த இடத்துல குழந்தைங்க போகிறதுக்கே பயமாக இருக்குது, குழந்தைங்க ஒரு விடுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு வாடகைக்கு எடுக்கப்பட்ட அங்கன்வாடியுமே அங்கே செயல்பட்டுட்டு தாங்க இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: டேய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.

0: அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. பிள்ளையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேங்க ஏற்காட்டில். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக ஒரு பாடலை பாடினாங்க. அந்த பாடலை பாடிட்டு அவங்களே அது என்ன பாட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த பாடலேருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
2: நம்மளுக்கு வயசாகி விட்டது, நம்ம நாட்டாயி புரியவ ராமருக்கு பட்டம் சொல்லி மன வார்த்தை சொல்லி இருக்க அந்த சதிப்பை செய்வதற்கு சமயத்தில் கை கையை

இந்த பரதனுக்கு தான் பட்டம் கட்டணும், ராமனுக்கு பட்டம் கட்ட கூடாதுன்னு சொல்லி கைகையானவ சாமிய நச்சு நச்சு தலைவலியோ காய்ச்சல் இல்லையா

0: ಅವರಿಗಾದ್ರು ನಲ್ವೋ ಕಾಶಿರಳ್ಳಿಯೇ ಇಂಗೆ ಪೊನ್ನಳವೋ ಆಟಿನಲ್ಲ
1: ಪಡಿಕುರ
0: ಇಂಗೆ
1: ಗುಜ್ಜು ಗುಜ್ಜು ಕಾಶಿರಳ್ಳಿಯ
0: எப்படியாவது ராமர் பட்டத்தை தவுக்கு நண்டு சொல்லி தலைவலி காய்ச்சல் நச்சு தலைவலி நாளா மர காய்ச்சல் குச்சு தலைவலி கொய்யா மர காய்ச்சல் குளிக்கு எடுக்குதுன்னு சொல்லி குப்பரைய போய் படுக்கிறான் யாரு யாரு கை கை பொண்ணானவ எதுக்காக ராமருடைய பட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி அந்த
2: சொல்ல. என் பேர் தங்கசாமிப்பா. இப்போ பாடின பாட்டு வந்து கிராமத்தில் வந்து ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து 9 நாங்கள் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடும்போது இந்த பாட்டு வச்சு ஒரு நைட்டும் பாடுவோம். தருமராஜ பட்டு முதல் சாமி பேரில் கும்பிட்டுட்டு தருமராஜ பட்டுலேயே நாங்கள் இதை பாடுவோம். காராளம் கட்டாளப்படி நாங்கள் பாடுறோம்.
3: ரொம்ப நன்றி அண்ணா இந்த விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்காக. நேரிலே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பறவையை பார்த்துட்டு, அட இதுவும் ஒரு சாதாரண பறவை தானே அப்படின்னு கடந்து போயிருப்போம். ஆனால் அந்த சின்ன பறவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு நம்ம ஈர நிலங்களுக்கு வந்து தங்கக்கூடிய ஒரு வலசை பறவை அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பறவை தான் சதுப்பு நில மணல் கொக்கு. பேர்லியே இதோட வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு. அதாவது ஈர நிலங்களோட நெருக்கமான தொடர்புடைய ஒரு பறவை தான். இந்த பறவையை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த பறவையை பார்த்த உடனே முதல்ல கவனிக்க வைக்கிறது அதோட நீண்ட மெல்லிய அழகும் மிக நீளமான மஞ்சள் நிற கால்களும் தான். பார்க்கறதுக்கு நேர்த்தியான உடல் வாக்குங்க. இனப்பெருக்கு காலத்துல சாம்பல் கலந்த பழுப்பு நிற இறகுகளோட இருக்கும். குளிர்காலத்துல அதோட நிறம் இன்னும் வெளிரியதா மாறிடும். இன்னொரு அழகான அடையாளம் என்ன தெரியுமா? இதோட முதுகு பகுதியில இருக்கக்கூடிய வெள்ளை நிற ஆப்பு மாதிரியான பகுதி தான். இது பறக்கும் போது தெளிவா தெரியுங்க. அதனாலேயே பறவைகளை கவனிச்சு ரசிக்கிறவங்களுக்கு இதை அடையாளம் காண சில முக்கியமான குறிப்புகள் கிடைக்குது. இதோட உடல் நீளம் சுமார் 22-26 சென்டிமீட்டர். ரக்கைகளை விரிச்சா சுமார் 55-59 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட எடை வெறும் 45-120 கிராம் மட்டும்தான். அவ்வளவு சின்ன உடல், ஆனால் பயணம் மட்டும் ரொம்ப பெருசு. சதுப்பு நில மணல் கொக்கு ஒரு வலசை பறவை. இது பழைய ஆர்டிக் பகுதிகளுக்கு இனப்பெருக்கம் செய்யுது. பின்னர் பருவநிலை மாறும்போது அதோட பயணமும் தொடங்குது. இதில் பெரும்பாலான பறவைகள் ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவிலையும் குளிர்காலத்தில் கழிக்குதுங்க. சில பறவைகள் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா வரையிலுமே பயணம் செய்யுது. இந்த பறவைகளுக்கு பிடித்த இடங்கள் அப்படின்னா சதுப்பு நிலங்கள், ஏரிகள், நன்னீர் ஈரநிலங்கள் தான். அதுவும் கூட்டமாக இல்லாமல் பொதுவாக தனியாவோ இல்லை சின்ன குழுவாவோ இருக்குமா. அதாவது ஒரு பெரிய பறவை கூட்டத்துக்குள்ள இதை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அமைதியாக ஒரு ஈர நிலத்தில் ஓரத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பறவை அதுவாக கூட இந்த பறவையாக இருக்கலாம். ஆனால் இந்த பறவையோட கதை நம்ம இந்தியாவோட மட்டும் முடிஞ்சிடலை. வட அமெரிக்காவுக்கு இது அரிதாக வலசை வரக்கூடிய பறவையாக பதிவாகி இருக்கு. அலாஸ்கா, கலிஃபோர்னியா மாதிரியான இடங்கள்லேயும் இதோட பதிவுகள் இருக்கு. 2022 கனடாவோட ஒன்டாரியோவில் ஒரு சதுப்பு நில மணல் கொக்கு கண்டுபிடிக்கப்பட்டப்போ அதை பார்க்கவே 1000 மேற்பட்ட பறவை ஆர்வலர்கள் அங்கே போனதா இந்த தகவல் சொல்லுதுங்க. ஒரு சின்ன பறவை அதுவும் அரிதாக காணக்கூடிய இடத்துல தோன்றுனா அதை பார்க்க எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நம்ம சென்னையிலையுமே இதோட தடம் இருக்கு. பள்ளிக்காரனை ஈர நிலத்துல சதுப்பு நில மணல் கொக்கு பதிவாகி இருக்கு. நம்ம நகரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஈரநிலம் வெறும் தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, அது பயணம் செய்யும் பறவைகளுக்கு ஒரு தற்காலிக வீடாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு கபி கபி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருந்தாங்க. ஒரு மக்கள் சமூகத்தோட பேருக்கே ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்கு. இல்லைன்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லிலிருந்து உருவான பேர் அது. அந்த மக்கள் யாருன்னு தானே கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கபி கபி மக்கள் தான். குப்பி குப்பி, காஃபி காஃபி அப்படின்னு பல்வேறு பெயர்கள்லையுமே அழைக்கப்படக்கூடிய இவங்க ஆஸ்திரேலியாவோட தென்கிழக்கு குயின்ஸ்லாந்தை பூர்வீகமாக கொண்ட பழங்குடி மக்கள். இவங்களோட மொழியா குப்பி குப்பி மொழியும் ஆஸ்திரேலிய ஆங்கிலமும் குறிப்பிடப்படுது. இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் கடற்கரை, இன்னொரு பக்கம் மலைத்தொடர்கள், நடுவுல ஆறுகளும் மலைக்காடுகளும். இதுதான் கபி கபி மக்களோட பாரம்பரிய நாடு. ஆய்வாளர்களோட கணிப்புகளில் இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்போட அளவு வேறுபடுது. ஒரு கணிப்பில் சுமார் 21,000 சதுர கிலோமீட்டர், இன்னொரு கணிப்பில் 9,600 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. தெற்குல கபோல்ட்ரூர் பக்கத்திலிருந்து வடக்குல சில்ட்ரன்ஸ் வரையிலையுமே உள்நாட்டு மலைத்தொடர்கள் வரைக்கும் இவங்களோட பாரம்பரிய நாடு பரவி இருந்ததா பதிவுகள் சொல்லுது. அதுலேயும் ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா, அந்த நிலம் முதல்ல மலைக்காடுகளால் நிறைந்திருந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அந்த சமூகத்தோட வாழ்க்கை அந்த நிலப்பரப்போட நெருக்கமாக பின்னி பிணைஞ்சிருந்தது. ஆனால் அந்த வரலாற்றுக்கு இன்னொரு பக்கமுமே இருக்கு. குயின்ஸ்லாந்தில் காலனித்துவ குடியேற்ற விரிவடைஞ்சப்போ பல தலைமுறைகளாக பழங்குடி மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்குள்ள குடியேறிகள் நுழைஞ்சாங்க. அதோட பின்னணியில் கடுமையான மோதல்கள் நடந்தது. 1842 கில்கோயிரன் பகுதியில் 60 மேற்பட்ட பழங்குடி மக்கள் விஷம் கொடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறமா 1847 ஒயிட் சைட் ஸ்டேஷன் பகுதியில் 50-60 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதாகவும் வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுது. 1880களோட தொடக்கத்தில் ஜான் மேத்யூ அவங்களோட இருந்த கபி கபி மக்களோட எண்ணிக்கை 20 அதிகமாக இல்லை அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 1906 அவங்க செர்போக் பகுதியில் இருக்கக்கூடிய பரமா ரிசர்வ்க்கு கட்டாயமா அகற்றப்பட்ட போது அங்க 3-4 முழு கபி கபி உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்ததா அவரு குறிப்பிடுறாரு. ஆனா ஒரு சமூகத்தோட வரலாறு அங்க முடிஞ்சிடாதுங்க, இன்னும் அந்த அடையாளம் தொடருது. கபி கபி மக்கள் பல்வேறு குளங்கள், அப்படி இல்லைன்னா போரா அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்களா பிரிக்கப்பட்டிருந்ததா பதிவுகள் சொல்லுது. அதுல சில பேர்கள் தான் அவங்க வாழ்ந்த இயற்கையோட கொண்டிருந்த தொடர்பை நமக்கு காட்டுது. குண்டா போரா முட்டைக்கோஸ் பண்ணை மக்கள், குன்யம் போரா பைன் மர மக்கள், குழி போரா தேனி மக்கள். ஒரு சமூகத்தோட பெயர்களுக்குள்ளேயே மரம், தேனி, இயற்கை இது எல்லாமே வந்து நிக்குது. அவங்களோட மொழியிலையும் சில அழகான சொற்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து அப்படின்றத உன்யா அப்படின்னும், தாய அவோன் அப்படின்னும், தந்தைய பாபன் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. ஒரு மொழி அப்படின்றது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது, அது ஒரு சமூகத்தோட நினைவுகள், அவங்களோட உறவு, அவங்களோட நிலம், அவங்களோட அடையாளம். இன்னைக்கு கபி கபி மக்களோட மொழியை பத்தி தகவல்கள் பாதுகாக்கும் முயற்சிகளும் இருக்குங்க. ஒரு பேருக்கு பின்னால ஒரு மொழி, ஒரு மொழிக்கு பின்னால ஒரு மக்கள், அந்த மக்களுக்கு பின்னால 1000 ஆண்டுகளோட நிலத்தோட இணைந்து வாழ்ந்த வரலாறு, அதுதாங்க கபி கபி மக்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாபே நேர்களே.
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமுமே ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்னைக்கு நான் ஒரு இளைஞரை பற்றின ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். அவருடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற செஞ்சி, அதுதான் அவருடைய ஊர். அவங்க அப்பா அம்மா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இவர் அவரோட வேலை, ஒரு நல்ல வேலை வந்து கிடச்சி சேலத்துக்கு வராரு. ஒரு கட்டத்தில் அவர் நல்லா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. சேலத்தில் ஒரு நல்ல இடத்துல வந்து தங்கி ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்டுங்கெலாம் வந்து இருக்காங்க. அங்கே தங்கி அவர் வந்து சேலத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவருடைய பைக்கெல்லாம் வந்து சேலத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டார். இப்படி அவருடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது போயிட்டே இருந்துச்சு. ஸ்கூல் படித்தது, வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த செஞ்சி அங்கே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அவர் வந்து படித்து வளர்றாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து சேலம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்போ அப்படின்னா, அவருடைய கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது அங்கே பக்கத்திலே, செஞ்சி பக்கத்தில் தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு நண்பர்கள் மூலிமா ஒரு வேலை வந்து அவர் கிடைக்குது. எங்கே அப்படின்னா, காலேஜ் படித்து முடித்து ரிசல்ட்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து சேலத்துக்கு வேலைக்கு வந்துடுறாரு. ஒரு நல்ல சம்பளம் வேலைக்கு வந்து போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வீட்டில், அதாவது இவங்களுக்கு இருந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் தான் வந்து அடைச்சிக்கிட்டே வராரு. இவங்க அப்பா அம்மா அந்த செஞ்சி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பழக்கடை வச்சுருக்காங்க. கொஞ்சம் இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கடன்லாம் வாங்கி எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா, இவர், இவருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க, எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சி எல்லாத்தையும் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் கல்லூரி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடன்லாம் வந்து அடைச்சாகணும். அதனால் வந்து இவர் படித்ததுக்கேற்ற ஒரு வேலை செய்யாமல் நார்மலான ஒரு வேலை வந்து கிடைக்கிது. ஆனால் ஓரளவுக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது, சேலத்தில் தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து அவர் சேலத்துக்கு வந்து வராரு. சேலத்துக்கு வரும்போது ஆரம்பத்தில் எல்லாரும் மாதிரியும் வந்து அவருக்கு வந்து அந்த சொந்த ஊரை விட்டு அப்பா அம்மாவை விட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது இருந்துச்சு. அவர் சேலம் வந்து கொஞ்ச நாள் தங்கினதுக்கப்புறம் அந்த வண்டி தேவை அப்படின்றது இருந்துச்சு. அதாவது எங்கே போகிறதுனாலும் ரொம்ப ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் அந்த க்ரௌடில் போகிறது வந்து அவருக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது. அதனால் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வந்து இங்கே ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி இங்கே வந்து ஒரு 3 மாதம் வேலையெல்லாம் இருந்ததுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு திரும்ப வரக்குள்ளே அந்த பைக்கில் அப்படியே பொறுமையாக வந்து வந்துடுறாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப பயம், பைக்கில் வந்து இவ்வளோ தூரம் பையன் ஓட்டிகிட்டு போகணுமா அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க, வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பைக் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு செஞ்சியிலேருந்து சேலம் வரைக்கும் அப்படியே வர்றாரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி எதை பற்றி அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவரோட பேர் மனோபாலன். அவருடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற செஞ்சு. அங்கேருந்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு சேலம் வந்து வராரு. சேலம் வரும்போது அது வந்து ஒரு ஈவினிங் டைம், கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நாள் லீவு, சனி ஞாயிறு. அந்த ரெண்டு நாளில் சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சேலத்துலேருந்து கிளம்பி செஞ்சு வந்து போகிறாரு. செஞ்சு போயிட்டு சனிக்கிழமை காலையில் ஒரு 3 மணி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து தங்கியிருக்காரு. தங்கிட்டு அதாவது அவங்க வீடு தானே, வீடு வந்து தங்கியிருக்காரு. அடுத்து சனிக்கிழமை பாப்பாங்க கூடலாம் வந்து பேசியிருந்துக்கிட்டு, அப்பா அம்மா கூடலாம் பேசியிருந்துக்கிட்டு, அப்புறம் அங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டுங்கெலாம் இருப்பாங்க அவருக்கு நிறைய பேர், அங்கெல்லாம் போயிட்டு பேசி நல்லா ஜாலியாக அந்த ஒரு நாளை என்ஜாய் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பா வந்து கறி எடுத்துகிட்டு வராங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சிங்க எல்லோரும் ஒட்டுக்காக வந்து சாப்பிட்றாங்க. சாயந்தரம் ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது, நம்ம ஃபேமிலி விட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு வருத்தம். அது இல்லாமல் பைக்கில் வேறு கிளம்பணும், அதனால் ஒரு சாயந்தரமாக நல்லா இருட்டுறதுக்கு முன்னாடியே கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில், அந்த மனசில் வந்து அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியாமல், அதாவது ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி என்ஜாய் பண்ண முடியாமல் சாயந்தரம் கிளம்பிடுவோமே இதே மாதிரி அடுத்த வாரம் சாப்பிட முடியாது அப்படின்லாம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டு ஒரு 2 மணிக்கு எந்திரிக்கிறாரு. அப்படியே வீட்டு வெளியே உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது, எல்லாமே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி பக்கமாக செஞ்சியிலேருந்து கிளம்புறாரு அவருடைய பணிபுரிகிற இடமான சேலத்துக்கு. அப்படியே பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு வராரு, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக. அவரோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய ட்ராவல் அப்படின்னா அதுதான். அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ தூரம்லாம் வந்து டிரைவ் பண்ணது இல்லை, தனியாக அவ்வளோ தூரம் வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா வண்டி அங்கே இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு ட்ராவல், அந்த ஒரு ரைடு வந்து அவருக்கு நிறைய விஷயங்களை வந்து அந்த ஒரு சமயத்தில் புரிய வச்சிருக்கு. பல விஷயங்களை அப்படியே மனசில் யோசிச்சுக்கிட்டே அமைதியாக அப்படியே வந்து ரோட்டில் ஓரமாக வந்து அப்படியே பொறுமையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்கள் ட்ராவலுக்கு அப்புறமா அவர் வந்து சேலம் வந்துடுறாரு. சேலம் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் வந்து வேலைக்கு போயாகணும். அப்புறம் வந்து காலையில் வேலைக்கு வந்து புறப்படுறாரு. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: டே ரமேஷ், பால்கனியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க?
2: மச்சான், இந்த பறந்த உலகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: மச்சான், அதெல்லாம் வேணாம்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு.
2: சும்மா உலகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்டா.
1: ஓகேடா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்கடா.
2: என்ன கேள்வி கேட்க போற?
1: இந்த உலகத்திலேயே சாப்பிட முடியாத கனினா எந்த கனி?
2: சாப்பிட முடியாத கனியா? தெரியலையே.
1: பால்கனி.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
4: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
4: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
4: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
4: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
5: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

குறைவான கடன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுமே அங்கே வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பழக்கடை பிஸ்னஸ். இப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மனோபாலன் அவர்களுக்கு இங்கே இருக்கிற அந்த வேலை வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக இவரே வந்து பிடிக்கல, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியே வந்துடுறாரு. எங்கே அப்படின்னா சேலத்தில். அதுக்கப்புறம் சேலத்தில் அவர் தங்கியிருக்காரு ஒரு ஃப்ரெண்டுங்க கூட, அங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க கூட. அப்புறம் அதே இடத்துல தங்கியிருக்காரு, ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. வீட்டில் வந்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து திட்டுவாங்க. இங்கேருந்து வந்து பைக் எடுத்துகிட்டு போனேன், இப்போ அங்கே வந்து வேலை இல்லாமல் திரும்பி இங்கே வரப்போறியா அப்படின்னு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே அதை நினச்சிக்கிட்டு அந்த வேலை விட்டதை அவர் வந்து சொல்லவே இல்லை. தொடர்ந்து வேலைக்கு போகிற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மாதத்துக்கான ஒரு சம்பளத்தை அவர் வந்து வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த வாகனத்தை வச்சு அவருடைய 2-வீலரை வச்சு பைக் டாக்ஸியாக அதை வந்து ஓட்டுறாரு. எல்லா இடங்களுக்குமே வந்து போகிறாரு. அதாவது காலையில் இவர் ஆரம்பித்தா ஈவினிங் வந்து ஒரு 6-7 மணி வரைக்கும் அவர் வந்து ஓட்டுறாரு. அதில் அவருக்கு வந்து அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அதில் ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து அவருக்கு கிடைக்குது. அதை வந்து 1 மாதம் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இப்படியே அவருடைய நாட்கள் வந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதமாக அவர் பைக் டாக்ஸி வந்து அவர் ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த 6 மாதங்களில் ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு வந்து அவர் போயிட்டு வந்தார். அந்த சமயத்தில் கூட இது மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சொல்லலை. ஏன்னா வீட்டில் சொன்னால் இதுக்கப்புறம் அங்கே இருக்க இங்கேயே வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அந்த சேலம் அந்த ஒர்க்கு தாண்டி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ரொம்ப பிடிச்சி போனதுனால, சேலம் ஊர் ரொம்ப பிடிச்சி போனதுனால, அவர் தங்குற இடம் ரொம்ப பிடிச்சி போனதுனால சேலத்திலே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு அவருடைய அந்த போதுமான ஒரு வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காரு. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட போயிருந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்த ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க. நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107.8.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாமல் இருக்க?
1: அது யார் சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்லை, அதுக்கு தான்
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய உணரி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க அவங்க கூட. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை வாழ்க்கை நினைவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி போட்டோம்னா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இன்னைக்கு மனோபாலன் அவருடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். மனோபாலன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் வந்து அங்கே இருக்கப்ப சேலத்தில் ரூம்ல வந்து இருக்காரு. மதியானத்தில் சாப்பிட வந்துட்டு அப்படியே ஒரு ரெஸ்டா இருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து இவர் பார்க்கறதுக்கு சேலம் வந்திருக்காரு. அதாவது வேற ஒரு வேலையா அவர் வந்து சேலத்தை தாண்டி வந்து போறாரு. அப்ப சேலத்துல இறங்கி பையன் வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்து இறங்கியிருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து வீட்டில் இருக்காரு. இப்படி கால் பண்ணி கேட்கறாரு எங்க இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நான் ஆபீஸ்ல இருக்கேன், ஏன்னா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா வந்து இது கண்டுபிடிச்சிருவாங்க வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்புறம் அவங்க அப்பா சரி நான் வந்து கிளம்புறேன் திரும்ப வரக்குள்ள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து போயிட்டாரு. அந்த ஒரு சமயத்துல அவருக்கு வந்து நம்ம வீட்டை வந்து ஏமாத்திரமா அப்படின்லாம் வந்து தோணிருக்கு. அப்போ அவர் வந்து நிறைய நாட்கள் வந்து தூங்காமல் இருந்திருக்காரு. ஏதாச்சும் வேறு வேலை வந்து நம்ம தொழலாமா, இதே மாதிரி நம்ம வந்து பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் வந்து நம்ம ஓட்ட முடியும், எப்படி இருந்தாலும் வந்து என்றைக்காக இருந்தாலும் நம்ம வந்து வேலைக்கு போகல இங்கே பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வீட்டுக்கு தெரிஞ்சால் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லை, சொல்லிடலாமா அப்படின்லாம் வந்து நினைக்கிறாரு. ஒரு முறை அவங்க தங்கச்சிங்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஃபோன் பேசுகிறாரு. ரெண்டு பேரும் அவங்களுக்கு க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ நீ வந்து முடிஞ்சதை ட்ரை பண்ணி அங்கே வந்து வேறு வேலை தொலைவு, அப்பா அம்மா கிட்ட சொல்லாத, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க எங்கே எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இங்கேயே வந்துடலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால நீ அங்கேயே உனக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு வேலைக்கு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தங்கச்சி வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா மனோபாலனுக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை அப்படின்றது போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு நாள் முழுக்க வெயிலில் தூங்காமல் அந்த ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுறார். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் கூட, பகல் நேரங்களில் என்றைக்காவது அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவர் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டா இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் டாக்ஸி ஓட்டிருக்காரு. நைட் டைமில் வந்து இந்த மாதிரி பைக் ஓட்டுறது அப்படின்றது அவருக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்திருக்கு. எந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பயமாக ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நைட் டைமில் ஓட்டும் போது ரொம்ப பயந்துருக்காரு. அப்படி இருந்தாலுமே வந்து வீட்டுக்கு வந்து பணம் அனுப்பி ஆகணும் மாதம் மாதம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தொடர்ந்து அவர் வந்து அந்த முயற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். மனோபாலன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இப்போ சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வந்துடுங்க. நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையின் அனுப்புங்க. நம்ம நிலையின் 9 7 8 7 7 0 107.8

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு மனோபாலன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நம்ம வந்து செஞ்சுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலலாம் எதுவும் சொல்லாமல் அவர் வந்து நைட்டு ஒரு பேக்கில் வைக்கிற மாதிரி பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அவர் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு அவரோட பைக்கில் வந்து கிளம்புறாரு. அதே மாதிரி நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வாகனங்கள்லாம் போவாது இல்லையா, அதாவது அவரும் அந்த ரோடு அந்த பைக்கு அது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அந்த சேலம் நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு போகிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் திரும்ப நம்ம வந்து சேலம் வரமாட்டோம், நம்ம வந்து சொந்த ஊருக்கே போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு போகும்போது சேலத்தில் இருந்த அந்த நண்பர்கள், சேலத்தில் அவர் தங்கியிருந்த இடம், அவர் அதாவது அந்த பைக் டாக்ஸி ஓட்டின பல இடங்கள், நிறைய சேலம் ஃபுல்லாக வந்து அவர் ஓட்டியிருக்காரு. அப்படி இருக்கப்போ அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள், நிறைய பேர் வந்து இவருக்கு பணம் தராமல் கூட ஏமாற்றிருக்காங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அப்படியே அவர் வந்துகிட்டே இருக்கார். அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெமரியாக அவருடைய மனசில் ஒரு நினைவுகளாக இந்த சேலத்து நினைவுகளோடு அவர் வந்து செஞ்சு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு வீட்டில் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் அவங்க சரி வேறு வேலை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாதங்கள் அங்கே வீட்டில் தான் வந்து இருக்காரு. அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக் டாக்ஸிலாம் ஓட்ட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோவா வந்து ஒரு கிராமம் தானே, ஒரு கிராமம் மாதிரி இடம், அந்த இடத்துல பைக் டாக்ஸி யாரும் வந்து புக் பண்ணாதனால அவர் வந்து அந்த ஒரு கிராமத்தில் ஒரு 3 மாதம் வந்து வீட்டில் இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு எந்த காசு கொடுக்கல. அப்புறம் சென்னையில் ஒரு இன்டர்வியூ வருது, சென்னைக்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு வேலை கிடைக்குது, நல்ல வேலை, அதே மாதிரி ஒரு சம்பளம், அதாவது இவருக்கு சேலத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதே ஒரு மாதிரியான ஒரு ஜாப் தான் வந்து சென்னையிலையும் வந்து அவருக்கு கிடைக்குது, சேலத்தை விட ஒரு அதிகமான ஒரு சம்பளம். அப்புறம் அங்கேயும் வந்து தங்குற இடம், நண்பர்கள் எல்லாமே செட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் அவருடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது ஆரம்பிக்குது. அப்பப்போ ஏதாவது ஒரு தனிமை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல, அதாவது மெரினா அந்த மாதிரி இடத்துல ஒரு பாட்டுக்கு பல மணி நேரம், இரவு நேரங்களில் கூட ஒரு 10 மணி வரைக்கும் அந்த அமைதியாக உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய தங்குற இடத்துக்கு வந்து போவார். இந்த மாதிரி அவருக்கு தனிமை ரொம்ப பிடிச்சிது. சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வீட்டில் வந்து ஃபோன் பேசுவார், குறிப்பிட்ட நேரம் வந்து ரூமில் இருக்க அந்த நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். மற்றபடி ஒரு தனிமை அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகமான நேரம் தனிமையில் இருப்பார். அதே மாதிரி அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பைக் வந்து அவர் கொண்டு வரல, அவருடைய வீட்டில் இருந்துச்சு, திரும்ப அதை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானும் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நிலையன் 9787770 இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாபா நேயர்களே.